நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 நாள் 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 18 நாள் இன்று சனிக்கிழமை FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:56 தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். மரப்பினும் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். அதிகாரம் ஒழுக்கமுடைமை. குரல் எண் 134. விளக்கம்: கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுவானுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும்.
1: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
2: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
1: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
2: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம

0: யாரை சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM Rainbow
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:05. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இது ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் நினைவலைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் ஐக்யூ லெவலுக்கு தேவையான அயோடின் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02-8:15 மற்றும் 8:30-8:55 நம்ம புதுவை, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02-11:30 மற்றும் 11:47-12 மெலடி மேஜிக். 11:30-11:47 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல். பனிரெண்டு பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி புவனேஷ்.

6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரலும், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 முதல் 8:02 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாந்த் அவர்களின் மிருதங்கம் சென்னையிலிருந்து அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரலை, தலைப்பு சிறு சேமிப்பின் அவசியம். 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை. இரண்டு 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு மொழி பாடம். கற்றுக் கொடுப்பவர் ஏ முகமது சல்மான், கற்றுக்கொள்பவர் எஸ் மோகன்ராம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். 4 மணிக்கு அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர். மாலை 5 மணிக்கு இளைய பாரதம், நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா. 5:30 மணிக்கு சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசனார் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும், மதுரை வேளாண் கல்லூரி மேலாண்மை விரிவாக்கத்துறை மேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னையிலிருந்து அஞ்சல். எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் தியோபிரத் மிஸ்ரா அவர்கள் சித்தார் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி டெல்லியிலிருந்து அஞ்சல். 11 மணிக்கு

0: நிகழ்ச்சி நிரல் 11:10 மத்திய அலை 1215 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் 3 கூறுகள் இருக்கின்றன. 1 உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி. 2 உடம்பால் அமையும் பகுதி. 3 மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் 3வதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிழைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடன்தோன் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் 3 தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும், ஆற்றல் கொட்டிடு, சாதனை வழி தரும், கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும், பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும், சோம்பலை தகர்த்து

0: சுறுசுறுப்பு மின்னிடும், அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும், சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும், புதுவழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புதுவழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: நேரம் 6:14:32 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:15 இரண்டொடிகள். நேயர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசவிருக்கும் இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்கலாம், வீரமணி பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் இரண்டாம் நாள் சனிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

இந்த மாப்பழ வாழை இந்த முக்கனியும் டவுன்ல இருந்து ஏத்தின்னு வரதுக்குள்ள மூச்சு இறைச்சி போயிருப்பா. சரி, சைக்கிள்லயே வீடு போய் சேருவோம். அட, நம்ம ஊரு பெண்கள் புள்ளுக்கட்டை தூக்கிக்கிட்டு என்னமா பாட்டு பாடிக்கிட்டு போறாங்க. ஒரு கூட நாமளும் பாடிக்கிட்டே போவோம்.

0: அரைச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே.
1: கத்துமுத்து, எப்பா கத்துமுத்து, ஒண்ணுதாப்பா.
2: அரு காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா தள்ள முடியாம தள்ளிட்டு வர? அது என்ன சைக்கிள்ல பலாப்பழம் கேரியர்ல?
2: ஆமா,
1: சைடுல ஒரு தாரு. என்ன ரஸ்தாலி வாழையா?
2: ரஸ்தாலி வாழா.
1: அப்புறம் முன்னாடி என்ன பெரிய பையா இருக்குது?
2: மாம்பழம்.
1: ஓஹோ, மாம்பழமா? என்ன மாம்பழம்?
2: இமாம்பஸ் மாம்பழம்பா.
1: ஓஹோ, நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
2: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, எங்க எதுக்காக வாங்கிட்டு வர?
2: ஒண்ணு இல்ல காத்துமுத்தா, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர், அதனால வாங்கிட்டு போறோம்.
1: ஓஹோ, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர்.
2: ஆமா, விசேஷம்.
1: ஓஹோ, அத கொண்டாடுறதுக்கு நீ வாங்கிட்டு போற?
2: ஆமா ஆமா.
1: சரி, அது ஏன் ரஸ்தாலியா வாங்கிட்டு போற?
2: என் பொஞ்சாதையா தான் வாங்கிட்டு வர சொன்னா. காத்துமுத்தா, ரஸ்தாலி தான் நல்லா சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும், நல்லா இனிப்பா இருக்கும், உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும், நல்லா பாக்குறதுக்கு திரட்சியா குண்டு குண்டா இருக்கும்பா.
1: சரிப்பா கருத்தமுத்து, எவ்வளவோ வாழை நீ சாகுபடி பண்ற.
2: ஆமா,
1: பூவன் பண்ற, மொந்தம் பண்ற, ஏலக்கி பண்ற, எல்லாம் பண்ற.
2: ஆமா,
1: ஆனா நீ ரஸ்தாலிய பண்றதே இல்லையப்பா.
2: ஆமா காத்துமுத்து, இப்பதான் நான் யோசிக்கிறேன், இது வரைக்கும் ரஸ்தாலி சாகுபடி பண்ணதே இல்ல.
1: ஏப்பா, வண்டல் கலந்த களிமண் நிலம் இருக்குல்ல?
2: ஆமா. ஓ, அதான்பா என் நிலம்.
1: எப்பா, இந்த வண்டல் கலந்த களிமண்ல ரஸ்தாலி சாகுபடி அருமையா பண்ணலாம்பா.
2: அப்படிங்கிற? அப்ப என் மண்ணுக்கு ஏத்த வாழை சாகுபடி ரஸ்தாலிங்கிற?
1: ஆமாம்பா, நீ இன்னும் காலமும் சரியா செய்யாம விட்ட.
2: ஆமா ஆமா.
1: இன்னொன்னு சொல்றேன் கேளு. பட்டம்னு பார்த்தேன்னு வச்சுக்க, ஐப்பசி, கார்த்திகை, மாசி, அப்புறம் வைகாசி பட்டம், இதெல்லாம் ஏத்த பட்டம்பா.
2: ஓஹோ,
1: சாகுபடி செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நல்லா உழவு போடுப்பா ஒரு மூணு தடவை.
2: சரி சரி சரி.
1: கருத்தமுத்த, நீ எவ்வளவு ஏரியால பண்ணலான்னு இருக்க?

0: ஏக்கர்ல பண்ணான்னு
1: சரிப்பா சரிப்பா, நீ மூணு தடவை நல்லா உழவு ஓட்டிட்டு
0: சரி,
1: மூணாவது உழவு இருக்குல்ல,
0: ஆமா,
1: அப்ப ஒரு 6 டன் தொழு வரும்
0: சரி,
1: அத பரவலா வயல் முழுக்க நல்லா செதறி விட்டுட்டு அதுல அந்த கடைசி உழவ உழுது நல்லா மண்ணுக்குள்ளார எல்லா உரமும் போற மாதிரி பாத்துக்க.
0: சரி சரி.
1: அப்புறம் வரிசைக்கு வரிசை 6 அடி, கண்ணுக்கு கண்ணு 6 அடி, இந்த இடைவெளியில ஒரு 1/2 அடி ஆழத்துல குழி எடுத்தா போதும்.
0: ஓஹோ, சரி சரி.
1: நடவுக்காக இந்த தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற விதை கிழங்கு இருக்குல்ல,
0: ஆமா,
1: அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடு.
0: சரி,
1: 1.5 கிலோல இருந்து 2 கிலோ இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
0: ஓஹோ, ஒவ்வொரு வாழைக்கண்ணுமா?
1: ஆமாப்பா, அந்த மாதிரி நல்ல திடகாத்திரமான அந்த விதை கிழங்கை எடுத்து தான் நம்ம பயிர் செய்யணும். 200 லிட்டர் தண்ணீர்ல 2 லிட்டர் சூடோமோனஸ் திரவம், அப்புறம் 200 கிராம் சுண்ணாம்பு தூள், இதெல்லாத்தையும் நல்லா கலந்து
0: வச்சுக்கிட்டோம்ல,
1: இதுல அந்த விதை கிழங்கெல்லாம் வச்சிருந்தோமா, அதை எடுத்து அப்படியே முக்கி ஒரு 10 நிமிஷம் நிழல்ல அப்படியே உலர்த்தி அதுக்கு பிறகுதான்ப்பா நம்ம நடவு செய்யணும்.
0: எதுக்காக காத்த முத்த?
1: எப்பா, வேரழுகள் அப்புறம் நூற்புழு தாக்குதல் இதெல்லாம் விதை கிழங்கு மூலியமா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
0: சரி,
1: இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம்.
0: ஆமா,
1: எப்படியே இந்த சூடோமோனஸ் திரவம் அந்த சுண்ணாம்பு தூள் கரைசல் இத தண்ணியில கலந்து நம்ம விதை கிழங்க முக்கிய எடுத்து ஒரு 10 நிமிஷம் நிழல்ல வச்சு விதை நேர்த்தி பண்ணிட்டோம்ல, இப்ப இந்த மாதிரி தாக்குதல் இருக்காது. விதை கிழங்கு நட்ட 1 வாரத்துக்குள்ளார இந்த குழிக்குள்ள காற்று புகாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம கிழங்க சுத்தி நல்லா இறுக்கமா மண் அணைச்சு நல்லா காலால் நல்லா மிதிச்சு விட்டுணும்.
0: சரி சரி சரி.
1: காத்து அதிகமா உள்ள போக கூடாது, சரியா? இதுல கவனமா இருந்திருப்பா.
0: சரி,
1: மண்ணோட ஈரத்தை பொறுத்து நாம தண்ணி பாய்ச்சணும்.
0: காதமுத, நான் தண்ணி பாசும் போது வாய்க்கால பாசலாமா இல்ல குழிக்கு குழி மொண்டு ஊத்தலாமா?
1: ஏப்பா, வாய்க்கா பாசனம்னு வச்சுக்கிட்டேன்னு
0: வச்சுக்க,
1: தண்ணி வந்து அதிகமா தேங்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா பூஞ்சான நோய் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா நீ இப்ப செடிக்கு செடி தண்ணி ஊத்துறன்னு வச்சுக்க, உனக்கே தெரியும் அதிகமா ஊத்த மாட்டா, பார்த்து ஊத்துவ. அதனால இந்த வாய்க்கா மூலியமா பாசுறோம்னா மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா தண்ணி தேங்கி நிக்க விடக்கூடாது. ஒரு 25ல இருந்து 30வது நாள்ல குருத்து தெரியும், 40-45வது நாள்ல இலை வர ஆரம்பிச்சிரும்பா.
0: சரி,
1: 3வது மாதத்துல 10 நாளைக்கு ஒரு முறை செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்த கரைசலை பாசன நீரோட கலந்து விடணும்.
0: கதமுத்த, ஜீவாமிர்தம் வீட்டுல இருக்குப்பா, அது என்ன செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம்?
1: ஒண்ணு இல்லப்பா, 200 லிட்டர் ஜீவாமிர்தம், அது கூட 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, இத கலந்து ஊற வச்சு 2 நாள் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம் கரைசல் தயாராயிடும்பா. அதான் நம்ம பயன்படுத்தணும்.
0: சரி சரி.
1: இது இல்லாம 15 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீர்ல 150 மில்லி ஈயம் கரைசல், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக நுண்ணூட்ட சத்துக்காக அத வந்து நம்ம கொடுத்து முட்டை அணைச்சு விடணும். அதுக்கு பிறகு தேவைய பொறுத்து களை எடுத்துக்கணும். 8வது மாதம் குளத்தல்ல ஆரம்பிச்சிடும் வச்சுக்க.
0: 8 மாசம் ஆயிடுதா?
1: ஆமாப்பா, 8 மாசத்துக்கு அப்புறம் தான் குளத்தல்ல ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல மண் அணைக்கணும். 10வது மாசத்துக்கு அப்புறம் நமக்கு அறுவடைக்கு தயாராயிடும்பா.
0: ஒரு குளம் விடுறதுக்கு கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகுதுப்பா.
1: ஆமாப்பா, நமக்கு அறுவடைனா 10 மாசத்துக்கு அப்புறம் தான்ப்பா.
0: சரி சரி.
1: அருமையா உன் மண்ணுல விளையும், நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
0: சரி சரி.
1: முறையா செஞ்சினா நல்ல லாபம் கொடுக்கும்பா இந்த ரஸ்தாலி.
0: பரவாயில்லையா
1: கர்த்தமுத்த, இந்த வாழை குளம் தள்ளுற நேரத்துல தண்டு துளைப்பான் வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் குளநோய் வர வாய்ப்பு இருக்கு.
0: ஐயோ,
1: இதுக்கெல்லாம் இயற்கையான அந்த நம்ம விவசாயத்துல பூச்சி விரட்டிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். வேப்பங்கொட்டை கரைசலை பயன்படுத்தலாம், இது போக ட்ரைகோடர்மா விரடி கரைசல் அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இது இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு நல்ல வருமானத்தை ஈட்டலாம்பா.
0: பரவாயில்ல காதமுத்த, என்னுடைய நிலத்துல இது வரைக்கும் நான் ரஸ்தாலி சாகுபடி பண்ணலப்பா. நல்ல ஒரு அருமையான தகவல் சொல்லிக்கிற, ரொம்ப நன்றிப்பா உனக்கு.
1: சரிப்பா சரிப்பா, நீ வேற மச்சினிச்சுக்கு மஞ்சள் நீருக்காக போயிட்டு இருக்க, நான் இன்னும் உன்ட்ட பேச வரும்ல, நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு போயிட்டாப்பா.
0: ஆமா ஆமா காதமுத்த, என் பொஞ்சாதைய டவுனுக்கு போனாலும் இன்னும் காணணும் தேடுவா, நான் கிளம்புறேன்.
1: சரிப்பா சரிப்பா போயிட்டாப்பா.
0: சரி சரி, நீயும் பார்த்து போயாப்பா.
1: சரிப்பா சரிப்பா.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்துவின் கருத்தமுடன் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசேந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சித் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டுத் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுகள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக

0: கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம்

0: வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 100,000 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 20 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். யானையின் உணவில் மர இலைகள், பட்டைகள், தளிர்கள், புற்கள், பழங்கள், விதைகள் ஆகியவை அடங்கும். யானைக்கு செரிமான சக்தி மிகவும் குறைவு. தான் உண்ணும் உணவில் பாதிக்கு மேல் நன்கு செரிமானம் செய்யாமல் சாணமாக அதை வெளியேற்றுகிறது. யானையின் உடலுக்குள் சென்று செரிமானமாகாமல் வெளியேற்றப்படும் விதையானது சிறந்த முளைப்பு திறனை கொண்டுள்ளது. யானையின் இடப்பெயர்ச்சி காரணமாக இவ்விதைகள் நீண்ட தொலைவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விதைக்கப்படுகின்றன. இவ்விதைகளிலிருந்து புதிய இடங்களில் தாவரங்கள், புற்கள், மரங்கள் செழித்து வளர்ந்து மற்ற உயிரினங்களுக்கு வாழ்விடத்தை உருவாக்குகிறது. யானைகள் உள்ள காட்டில் ஒரே வகையான மரங்கள் அருகருகே இருப்பதில்லை. மாறாக கலந்து மாறி மாறி இருக்கின்றன. மரங்களின் பரவலான இவ்வமைப்பிற்கு யானைகளே முக்கிய காரணம். இதனால் மரங்கள் சூரிய ஒளி, நிலம், நீர் ஆகியவற்றிற்காக போட்டியில்லாமல் முழுமையாக செழித்து வளர்கின்றன. ஆப்பிரிக்க யானைகள் சுமார் 335 தாவர இனங்களையும், ஆசிய யானைகள் சுமார் 122 தாவர இனங்களையும் சாணத்தின் மூலம் வெவ்வேறு இடங்களுக்கு பரப்பி செழித்து வளரச் செய்கின்றன. யானை தன்னுடைய இடப்பெயர்ச்சியின் போது வழியில் உள்ள பெரிய மரங்களின் கிளைகளை உடித்தும் வேரோடு பிடுங்கியும் உண்ணுகின்றன. மேலும் முட்புதர் செடிகளை மிதித்தும் அழிக்கின்றன. இதனால் ஒரே விதமான பரந்த மரங்கள் மட்டுமல்லாது தரைக்கு கிடைக்கும் சூரிய ஒளியால் சிறிய தாவரங்களும் வளர உதவுகிறது. பெரிய உருவத்தினை கொண்டுள்ள யானை இடப்பெயர்ச்சியின் போது அடர்ந்த தாவரங்களை அழித்து தெளிவான பாதையை உருவாக்குகிறது. இதனால் இப்பாதையில் சிறிய விலங்குகள் எளிதாக இயங்கி தமது வாழ்விடத்தை அதிகரித்துக் கொள்கின்றன. யானைகள் உணவிற்காக மரக்கிளைகளை ஒடிப்பதால் மரக்கிளைகள் கத்தரிக்கப்பட்டு மரங்களின் வளர்ச்சி எளிதாகிறது. இதனால் காடுகளின் கார்பன் உறிஞ்சும் அளவு அதிகரிக்கிறது. மேலும் கீழே விழுந்த மரபாகங்களான இலைகள், பூக்கள், பழங்கள் உள்ளிட்டவைகளை மான், காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட பெரிய தாவர உண்ணி விலங்குகள் உணவாக்கிக் கொள்கின்றன. யானைகள் தங்களின் கால்களால் கரையான் புற்றுகளை உடைத்து மண்ணை கிளறும்போது சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் முதலிய கனிம சத்துக்களை மரங்களுக்கு உரமாக கிடைக்கச் செய்கிறது. இவ்வாறு கண்டறியப்படும் சோடியம் யானையால் மட்டுமல்லாமல் சோடியம் தேவைப்படும் ஏனைய தாவர விலங்குகளாலும் உண்ணப்படுகிறது. யானைகள் இல்லையென்றால் காடுகளுக்கு இக்கனிம சத்துக்கள் கிடைக்காமல் போய்விடும்.

யானை சாணம், வண்டுகள், எறும்புகள், தேள்கள், சிலந்திகள், பூச்சிகள், கரையான்கள் உட்பட பல உயிரினங்களுக்கு உணவாக உள்ளது. யானை நாளொன்றுக்கு 15 தடவை சாணமிடுகிறது. சாணத்தை நம்பியிருக்கும் உயிரினங்களுக்கு இது போதுமானதாக உள்ளது. பூச்சிகளை உணவாக்கும் பறவைகளுக்கு யானை சாண பூச்சிகள் முக்கிய உணவாக விளங்குகின்றன. ஆற்றுப்படுகைகளில் நீர் வற்றியுள்ள கோடை காலங்களில் யானைகள் தங்களின் அபார மூப்பசக்தியை பயன்படுத்தி நிலத்தடி நீரை கண்டறிகின்றன. அவ்விடங்களில் தும்பிக்கை, தந்தம் ஆகியவற்றை பயன்படுத்தி குழிகளை தோண்டி நீரினை வெளிக்கொணர்கின்றன. இவ்வாறு வெளிப்படும் நீரினை யானைகள் தவிர மற்ற விலங்குகளும் பயன்படுத்துகின்றன. யானைகளின் வழித்தடத்தில் யானைகளின் கால் தடங்களால் உண்டாக்கப்படும் குழிகளில் நீர் நிரம்பி தவளைகள நீரில் முட்டையிட்டு தலைப்புரட்டைகள் உருவாகி அவை எதிரிகளின் அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பான இடமாகவும் இருப்பதாகவும்

0: விளங்குகின்றன. ஆற்றுப்படுகைகளில் நீர் வற்றியுள்ள கோடை காலங்களில் யானைகள் தங்களின் அபார மூப்பசக்தியை பயன்படுத்தி நிலத்தடி நீரை கண்டறிகின்றன. அவ்விடங்களில் தும்பிக்கை, தந்தம் ஆகியவற்றை பயன்படுத்தி குழிகளை தோண்டி நீரினை வெளிக்கொணர்கின்றன. இவ்வாறு வெளிப்படும் நீரினை யானைகள் தவிர மற்ற விலங்குகளும் பயன்படுத்துகின்றன. யானைகளின் வழித்தடத்தில் யானைகளின் கால் தடங்களால் உண்டாக்கப்படும் குழிகளில் நீர் நிரம்பி தவளைகள நீரில் முட்டையிட்டு தலைப்புரட்டைகள் உருவாகி அவை எதிரிகளின் அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பான இடமாகவும் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மக்களின் வாழ்வை எளிதாக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை வழங்குவதே அரசின் முக்கிய முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் பல்வேறு ரயில்வே மற்றும் சாலை மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எஸ்டோனியாவின் வெளியுறவு அமைச்சர் திரு மார்கஸ் சாக்னாவை நேற்று டாலினில் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் மாற்றம், இணைய பாதுகாப்பு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் இந்தியா எஸ்டோனியா ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜேவியர் எட்வர்டோ மார்டினே சச்சா வாஸ்குவேஸ் நாளை முதல் 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை மறுநாள் புதுடெல்லியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை அவர் சந்தித்து பேச உள்ளார். அன்றைய தினமே ஹைதராபாத் இல்லத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஷைஜக்கையும் அவர் சந்திக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நிலவும் அமைதியின்மை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை நடத்தவும் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழ்களை மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்ய வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேற்கத்திய தீவுகள் கிரிக்கெட் ஜாம்பவான் சர் கார்பில் சோபர்ஸ் காலமானார். அவருக்கு வயது 89. ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான சோபர்ஸ் முதல் தர கிரிக்கெட்டில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை அடித்த முதல் மட்டையாளர் என்ற பெருமையை பெற்றவர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:17. புதுவை புதுமையில் தொடர்வது நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள்.
5: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை இந்த சனிக்கிழமை காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நினைவலைகள் நிகழ்ச்சியில தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள்னு ஷேர் பண்ண போறது திருமதி சித்ரா அவர்கள். வணக்கம்மா.
7: வணக்கம் மேடம்.
6: சொல்லுங்க, நீங்க என்ன ஷேர் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத என்ன நிகழ்வு சொல்ல போறீங்க?
7: மேடம், நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு இங்க பாண்டிச்சேரிக்கு வந்தேங்க மேம். ஒரு பாட்டு போட்டாங்க, மாமா பொண்ண கொடு, மாமா சொல்லி போடு அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஓடுனுச்சுங்க. ஃபர்ஸ்ட் அப்பதான் கேக்குற அந்த பாட்டை திரும்ப திரும்ப அதே பாட்டு போட்டுட்டே இருக்கவும் எனக்கு என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைச்சதுங்க மேம்.
6: எங்க போட்டாங்க அந்த பாட்டை? யார் போட்டாங்க?
7: கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல போட்டு விட்டாங்க அந்த பாட்டை. அத கேக்கும்பொழுது எனக்காகவே அந்த பாட்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் நான்.
6: உங்களுக்கு அரேஞ்ச்ட் மேரேஜ் தானே?
7: ஆமாங்க மேம்.
6: அப்போ மாப்பிள்ளை வீடு வந்து புதுச்சேரிங்களா?
7: ஆமாங்க மேம், இங்கதான் பாண்டிச்சேரியில இருக்கோம் நாங்க.
6: உங்களுக்கு புதுச்சேரி புடிச்சிருந்ததா கல்யாணம் ஆகி வந்த உடனே?
7: ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புது இடம், பயமா தான் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. நாள் போக போக அடுத்து குழந்தைங்கள் 2 குழந்தை பிறந்துச்சுங்களா, அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே பழகிச்சுங்க.
6: சரி, இப்போ இந்த விஷயம்

0: வயசுல உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னு நீங்க எதை ஷேர் பண்ண போறீங்க?
1: இப்போ வந்து மேரேஜுக்கு முன்னாடிங்க மேம், நான் காரைக்கால் இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் மூணு பேர் சேர்ந்து காரைக்கால் இருந்து பூம்புகார் போறதுக்காக முடிவு பண்ணியிருந்தோங்க மேம். நாங்க அப்போ ஃபர்ஸ்ட் நடந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க நடந்து போயிட்டோங்க மேம். அந்த டைம்ல அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இதுக்கு மேல கால் வலிக்குது, நான் வரல அப்படின்ட்டு சொல்லிட்டா. இன்னொரு பொண்ணு போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியம் கொடுத்தா. ஐயோ வேணாம் வேணாம், இதுக்கு மேல போனா நமக்கு பயம் வந்துருச்சு அவளுக்கு, நம்ம சரி நம்ம பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போனாங்க மேம். இத்தனைக்கு இது எங்க வீட்டுக்கு தெரியாதே நாங்க முடிவு பண்ணி கிளம்பிட்டோங்க மேம். நாங்க மூணு பேரும்
0: இது எந்த வருஷம்?
1: 85ல நான் சொல்றது.
0: 85ல கல்லூரி படிச்சுட்டு இருந்தீங்களா இல்ல ஸ்கூலா?
1: ஸ்கூல் முடிச்சிட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க மேம். நானு பிடிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தாரா, தமிழ் செல்வி, நாங்க மூணு பேரும் பாண்டிச்சேரியில அவங்க மூணு பேருமே இங்கதான் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா,
0: மூணு பேரும் எப்படி கல்லூரி ஸ்கூல் தோழிகளா, பள்ளி தோழிகளா, இல்ல அந்த வேலையில
1: வேலையில
0: சந்திச்சீங்களா?
1: வேலையில இருக்கும்பொழுது பிடிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க மேம். நானு அப்ப மூணு பேரும் நாங்க தோழிகளா இருந்தோம்.
0: சரி,
1: அதன் பிறகு
0: பூம்புகாருக்கு எதுக்கு போனீங்க?
1: பூம்புகாருக்கு கலைக்கூடம் பாக்குறதுக்காக போனாங்க மேம் நாங்க.
0: ஓ, அந்த கலைக்கூடத்தை பாக்குறதுக்காக மூணு பேரும்
1: ஆமாங்க ஆமாங்க மேடம், மூணு பேரும். அப்புறம் பஸ் ஏறி போயிட்டோம். அங்க போயிட்டு பீச் எல்லாம் பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்து பாத்துட்டு வீட்டுக்கு போயி, அதை கூட நாங்க உண்மைய சொல்லல, பூம்புகார் போயிட்டு வந்தோங்கிற உண்மைய சொல்லவே இல்லைங்க மேடம். நானு
0: ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி
1: ஆபீஸ் போன மாதிரி அந்த டைம் அப்படியே கரெக்டா நாங்க ஆபீஸ்ல இருந்து போற மாதிரி வீட்டுக்கு போயிட்டோம். மூணு பேருமே அதே மாதிரி முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டோங்க மேடம் நாங்க.
0: அப்ப மூணு பேருக்குமே திருமணம் ஆகல?
1: ஆமாங்க மேடம், மூணு பேருமே திருமணம் ஆகாதா இருந்தோம் நாங்க.
0: ஆகடி, மூணு பேருமே கொஞ்சம் ஒரு ராவடியான பெண்களா?
1: ஆமா ஆமாங்க மேடம், ஆமா ஆமா.
0: இந்த மாதிரி வேற எங்கேயாவது போன பழக்கம் உண்டா அடிக்கடி வெளியில?
1: அதன் பிறகு அப்புறம் நாங்க பிடிஓ ஆபீஸ்ல இருந்த மாதிரியே ஒரு 50 பேரை வந்து நாங்க எல்லாம் அழைச்சிட்டு போயிருந்தோம். பிடிஓ ஆபீசரு, கிராம சேவிகா, அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க 2 பஸ் பிடிச்சிட்டு திருச்சிக்கு போயிருந்தோம் மேடம். நாங்க திருச்சியில வந்து ஒரு வாரம் தங்கி இருந்தோம். அங்க ஒரு நாள் வந்து ஒரு 10 பேர் மட்டும் நாங்க சேர்ந்து தியேட்டர்ல படத்தை பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தோம். இறங்கி வரும்போது அக்கா எங்களுக்கு முன்னாடி போனவங்க வந்து மேடம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து பொன்மலை ஜங்ஷன் அந்த இடத்துக்கிட்ட ரயில்வே டிராக் வழியா நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்க தங்கியிருந்த வீட்டை வந்து விட்டுட்டோம், அது மறந்துட்டு கொஞ்சம் தள்ளி நாங்க போயிட்டோம். ஐயோ, எல்லாருமே வந்து திரும்பி பார்த்தா அந்த அவங்க யாருமே காணோம், அவங்க வேற ரூட்ல அவங்க தள்ளி போயிட்டாங்க. நாங்க மட்டும் ஒரு 5-6 பெண்கள் மட்டும் நாங்க ஒன்னா போனோம். ஐயோ, நம்ம வந்த ரூட்டே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அக்கா அக்கா அக்கான்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அதன் பிறகு அவங்களுக்கும் வந்து அவங்க பேசிக்கிட்டே போனவங்களும் அவங்களும் பார்த்துட்டு எங்க குரல் கேட்டுட்டு உடனே அவங்க நின்னுட்டாங்க. நாங்க ஓடி பதற்றத்துல போய் சொன்னோம் அந்த மாதிரி, ஐயோ நாங்களும் ரூட்டு மாறி பேசிட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாம் திட்டினாங்க. நாங்க போக முடிஞ்சு எங்க கூட யாராவது நீங்க உங்க இஷ்டத்துக்கு போயிட்டீங்களா, என்ன ஆயிருக்கும் நேரம் அப்படின்ட்டு அவங்க திட்டினாங்க அக்கா எல்லாம். அது ஒரு மறக்க முடியாது, அது ரொம்ப மனசு ரொம்ப பதற்றத்துல இருந்த நிகழ்வு மேடம், அது மறக்கவே முடியல அந்த நிகழ்வு. அது எங்களுக்கு
0: திருமணம் எந்த ஆண்டுங்க?
1: 89ல.
0: ஓகே, திருமணமான பிறகு இந்த மாதிரி நட்பு வட்டத்தோட உலா போன அனுபவம் இருக்கா?
1: இல்லைங்க மேடம், அந்த மாதிரி என்ன போகல, ஆனா போன்ல மட்டும் நாங்க பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கான்டாக்ட் இருக்குங்க, அப்படி பேசிட்டு இருக்கோம். மேரேஜ் பிறகு என்னுடைய ஹஸ்பண்ட் கூட நான் வில்லியனூர் போயிருந்தேன். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு மேடம். ஒரு சிக்கன் கடையில வந்து அவங்க சிக்கன் வாங்கிட்டு பேக் மாட்டிட்டு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் குழந்தைய கையில வச்சிருந்தேன். இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க, உட்காருன்னு சொன்னதுல எனக்கு காதுல விழுங்க மேடம் அந்த வண்டி சத்தத்துல. இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஏறி உட்காந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க வண்டி எடுத்து. அதன் பிறகு எங்க எங்க நான் குரல் கொடுத்துட்டே நிக்கிறேன், அவங்களுக்கு காதுலேயே விழுங்க. கொஞ்சம் தூரம் அவங்க போயிட்டு பின்னாடி ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு மேடம். அது
0: எப்படி அது வந்து திட்டினாங்களா?
1: அவங்க வந்து இல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே ஏறி உட்கார மாட்டியா நீ அப்படின்னாங்க. நான் ஏறதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். நானு
0: அவ்வளவு ஒல்லியா இருப்பீங்களோ?
1: ஆமாங்க மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: சரிங்க மேடம்,
0: வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா?
1: அவ்வளவுதான் மேடம்,
0: நிறைய இருக்கு எதை சொல்றது.
1: ஆமா ஆமாங்க, நிறைய இருக்குங்க மேடம்.
0: சரி, ஓகே. மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஒரு சில விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, அதுவும் தோழிகளோட.
1: ஆமாங்க மேடம், ரொம்ப சந்தோஷமான நாட்கள் மேடம் அதெல்லாம். இதை விட பள்ளி பருவங்களும் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும். அதுவும் மறக்க முடியாத நிகழ்வுகள் தான்.
0: சோ, உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டுல நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்த ஒரு குடும்பம் இல்லையா?
1: ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம், ஆமா.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுக்கு விருப்பமான பாடல்னு ஏதாவது இருக்கா?
1: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து
1: சேர்ந்திட கண்டேன்.
0: சரியே, இது பிடிக்கும், இது ஏதாவது காரணம் இருக்கா? அந்த

0: பாடலுக்கு.
1: அது எனக்கு எப்பொழுதுமே அந்த பாட்டு கேட்டாலே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேடம். அது என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மேடம் அந்த பாட்டு.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல்
1: சரிங்க
0: இப்போ
1: மேடம்.
0: வருது. நன்றி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றிங்க மேடம், ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.
2: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே.

0: நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்யவுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று மூன்று முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆறு வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2-3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில்

0: ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்பொழுது கேட்கலாம் நலமாய் வாழ.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் ஐக்யூ லெவலில் அயோடின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம தைராய்டு பற்றி சில தகவல்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் வந்து நாளமில்லா சுரப்பிகள்ன்ற ஒரு தகவல்கள் நம்ம பார்க்கணும். நம்ம உடம்புல வந்து எண்டோகிரைன் கிளான்ஸ், அதாவது நாளமில்லா ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து தனியான டக்ட்ஸ் இருக்காது. அதிலிருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து பாடியில் கலக்கிறதுக்கு தனியாக டியூப் வழியாக இருக்காது. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வழியாக சாப்பிட்றோம், குடலுக்கு போகுது, ஈசோஃபகஸ் இருக்கு குடலுக்கு போகுது, எப்படி ஒவ்வொரு டியூப் வழியாக போகுது. எல்லாருக்கும் ஹெட்ன்ற அந்த இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டை சொல்லுவோம். பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தைராய்டு வேலை செய்யறதுக்கான கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குரல் வலைக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன அந்த ஆர்கன், அந்த ஆர்கன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன சின்ன இது இருக்கும். நடுவில் ஒரு கனெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராம் வெயிட் தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே இடத்துல அந்த கீழக்கு வந்து தைமஸ் ஒரு இது இருக்கும். சோ இது ரெண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நாளமில்லா சுரப்பிகள் பாத்தீங்கன்னா கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டு, பேங்கிரியாஸ், அந்த கணையம் பேங்கிரியாஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து டயபிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணமா உள்ளது. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். இந்த உறுப்புகள் எல்லாமே இந்த நாளமில்லா சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே மிக முக்கியமான பங்கு, மிக முக்கியமான உடலினுடைய செயல்பாட்டில் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய பல ஃபங்க்ஷனுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அதுல என்ன சொல்லப்போனா அதுல வந்து எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னு சொன்னா இந்த தைராய்டு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது வந்து அதனுடைய ஆக்டிவிட்டிக்கு மட்டும் தினமும் அயோடின் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதனுடைய டேமேஜஸ் வந்து பர்மனன்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால மற்ற இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நம்ம கரெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். இதில் கரெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியாது. ஸோ இது லைஃப் லாங் பர்மனன்ட் டேமேஜ் உள்ள உண்டாக்கக்கூடியது. நார்மலாக நம்ம வந்து ஐக்யூ கேள்விப்பட்டிருக்கோம். ஐக்யூ வந்து இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு நார்மல்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-110 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் அதோட குறைவாக இருக்கிறாங்க, மூளைத்திறன் குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 80-90 வரைக்கும் இருக்கும். அதுக்கும் கீழே சப்நார்மல்னு பார்த்தீங்கன்னா 70-80 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஐக்யூ வந்து நம்ம இடத்துல டெஸ்ட்கள் வழியா அதுக்கான சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்க, அவங்க வந்து ஐக்யூவை மென்டல் ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு கம்ப்ளைண்ட் வருது என்னன்னா அவங்களுடைய ஸ்கொலாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது, ஸ்கூலில் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் குறையுது அப்படின்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒன்று தைராய்டு லெவலில் நார்மலாக இருக்கணுன்றது பார்க்கறது, அப்புறம் வந்து அவங்களுடைய ஐக்யூ வந்து நார்மலாக ஈஸியான சில டெஸ்ட் வழியாக அவங்களுடைய ஐக்யூ பவர் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த 70 கீழெல்லாம் போகும்போது தான் கொஞ்சம் ரொம்ப அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த 110 தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. மாசத்துக்கு ஈவன் தண்ணி கூட நம்ம அலோவ் பண்றது இல்ல. இதை சரியானபடி ஒரு அம்மா வந்து கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதால அந்த குழந்தைக்கு மேலும் ஒரு 7% IQ கூடுவது.

0: வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அயோடைஸ்டு சால்ட்டு பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் இதெல்லாம் கரெக்டாக அந்த தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்திலையும் பிறந்த குழந்தை 6 மாதம் உள்ள பீரியட்லையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா குழந்தையினுடைய ஐக்கியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக 20% கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. மேலும் பல தகவலை நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் ஐக்யூ லெவலில் அயோடின் பங்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31, 10 நொடிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. காற்றலைகளின் பேரரசன் புதுச்சேரியின் நாடி துடிப்பும் 102.8 மெகஹெர்ட்ஸில் உங்கள் விடியலை வண்ணமயமாக்கவும் பொழுதுபோக்கின் சிகரமாய் ஒளிர்கிறது உங்கள் அன்பின் அலைவரிசை. இது FM ரெயின்போ புதுவை 102.8. புதுச்சேரியின் காலை பொழுதை அதிர வைக்கவும் சுட சுட வேலைவாய்ப்பு செய்தியோடும் மூளையை சுண்டி இழுக்கும் முகநூல் கேள்வியோடும் ஒட்டுமொத்த புதுவையையும் அன்புடன் வரவேற்கும் உங்களின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ இது வணக்கம் மக்களே. நேரம் இப்ப சரியா 7:31, 52 நொடிகள் ஆயிட்டிருக்கு. எல்லாரையும் அதாவது இந்த ஊரையே தட்டி எழுப்பும் தகவல்களின் களஞ்சியமாய் புதுவையின் தக் ஆர்ஜே. இதோ உங்கள் அபிமான ஆர்ஜே சீனு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எஸ் குட் மார்னிங் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சீனு. இது FM ரெயின்போ புதுவை 102.8 உங்களுக்கான வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. காலை சரியா டைம் ஆயிட்டு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில சுட சுட காபி, இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா கெத்தான அரசு வேலைக்கான கனவு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணதான் உங்க சீனு எப்பவும் போலவே லைவ்ல வந்திருக்கேன். நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கிற நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களை சிந்திக்க வைக்க ஒரு முகநூல் கேள்வி, சுவாரஸ்யமான பொது அறிவு தகவல், அப்புறம் அதிரடி வேலை வாய்ப்பு செய்தினும் அத்தனையையும் ஒரே மேடையில தெரிக்க விட போறோம். சரி மக்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே விறுவிறுப்பான பேஸ்புக் கேள்வி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள் மற்றும் சிங்க பெண்களுக்கும் இது ஒரு அல்டிமேட் டெஸ்ட். அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா நடத்தின ஒரு மாபெரும் டெக்ஸ்டைல் திருவிழாவை பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விதான் இது. இதோ இன்னைக்கான கேள்வி. பாரத் டெக்ஸ் 2026 மூன்றாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது? கேள்வியை திரும்பவும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. பாரத் டெக்ஸ் 2026 மூன்றாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது? பதில் உங்க எல்லாருக்கும் இந்த நேரம் விரல் நுனியில இருக்கும். ஆனா பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுங்க, நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ இப்பவே உங்க பதில்களால திருக்கி விடுங்க. அது மட்டும் இல்லாம பொது அறிவுல புலியா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டேக் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுங்க. ஏன் பதில் சொல்லணும்? ஏன்னா சரியான பதில் சொல்ற நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் நேர்களோட பேர்களை நான் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நேரலையில சும்மா கெத்தா மாசா வாசிக்க போறேன். பதில தட்டுங்க, கெத்தா பதில் சொல்லுங்க. தகவல் உங்க ஆயுதம், அரசாங்க வேலை உங்க லட்சியம், தேடி வரும் செய்திகள், ஓடி வரும் வெற்றிகள், எனர்ஜியா இருங்க. இது உங்கள் வணக்கம் மக்களே, FM ரெயின்போ புதுவை 102.8.

0: ஒரு மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காற்றலைகளின் பேரரசன் நம்ம புதுச்சேரியின் இதய துடிப்பு 102.8 மெகஹெர்ட்ஸில் பொழுதுபோக்கின் சிகரம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சுடச்சுட செய்திகளோடு உங்க கரியர் கனவுகளை நிஜமாக்கும் உங்கள் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ இது. வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இப்ப ஒரு வேலை வாய்ப்பு கண்டென்ட், அதாவது நம்ம நிகழ்ச்சியோட ரொம்பவே முக்கியமான கரியர் கார்னருக்கு நம்ம வந்தாச்சு. அதாவது கனவு காண்றது மட்டும் போதாது மக்களே, அந்த கனவை நிஜமாக்குறதுக்கான வாய்ப்பு வரும்போது அதை ரெண்டு கையாலையும் கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி ஒரு அருமையான வங்கி வேலை வாய்ப்புக்கான இதுதான் இப்ப வந்திருக்கு. நம்ம பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில தான் இந்த சூப்பர் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஐஓபி அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு தான் அது. அதாவது ஐஓபி வங்கியிலும் அப்ரண்டிஸ் பிரிவில் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க 750 இடங்கள் இருக்கு மக்களே. இதுல நம்ம தமிழகத்துக்கு மட்டும் 35 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலே போதும். மேலும் இதுக்கான வயது வரம்பு 20 முதல் 28 வயசுக்குள்ளார இருக்கணும். அதாவது 1/7/2020 20-28 வயசுக்குள்ளார இருக்கணும். ஓகே, இப்ப இதற்கான ஸ்டைஃபன் மற்றும் தேர்வு முறை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டத்தின் கீழ் தேர்வாகிறவங்களுக்கு மாதம் ரூபாய் 14,000 முதல் 15,000 வரை ஸ்டைஃபன் கொடுக்கறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு ஆன்லைன் தேர்வு இருக்கும், அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இருக்கும். இப்ப முக்கியமான அலர்ட், அதாவது கடைசி தேதி, இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி July 20, 2026. ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இன்னும 2 நாள் தான் இருக்கு. விண்ணப்ப கட்டணம் ₹744, ஆனா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹236 மட்டும்தான். தகுதியுள்ளவங்க உடனே iob.in அப்படின்ற வங்கியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போய் ஆன்லைன்ல விண்ணப்பிங்க. வாய்ப்புகள் கதவை தட்டும் போது தயங்காதீங்க, வெற்றி கோட்டை தொடர வரைக்கும் ஓய்வெடுக்காதீங்க. ஏன்னா தகவல் உங்க ஆயுதம், அரசாங்க வேலை உங்க லட்சியம். இது உங்கள் வணக்கம் மக்களே, உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காற்றலையனின் பேரரசன் 102.8 மெகாஹெர்ஸில் பொழுதுபோக்கின் சிகரம் இதயம் ரெயின்போ புதுவை 102.8. சுடச்சுட செய்திகளோடு மூளையை சுண்டி இழுக்கும் முகநூல் கேள்வியோடு உங்க கரியர் கனவுகளை நிஜமாக்கும் உங்கள் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ இது. வணக்கம் மக்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ரொம்பவே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கார்னருக்கு வந்தாச்சு. அதாவது போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள் எல்லாரும் ஒரு பேனா நோட்டோட ரெடியா இருங்க. ஏன்னா எக்ஸாம்ல கேட்கப்படுற ஒரு மிக முக்கியமான மேட்டர் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க போறோம். அதாவது பார்டெக்ஸ் 2026, அதாவது இந்த நிகழ்வு ஒரு சாதாரண ஜவுளி திருவிழா இல்லைங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி மற்றும் ஆடை கண்காட்சி. இதோட 3வது பதிப்பு நம்ம புதுடெல்லி

இருக்கிற பிரம்மாண்டமான பாரத் மண்டபம் மற்றும் யசோபூமியில தான் மிக பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம இந்திய ஜவுளித்துறையோட பாரம்பரியத்தையும் அதே சமயம் நவீன தொழில்நுட்பத்தையும் உலக நாடுகளுக்கு காட்டுறதுதான் இதோட மெயின் பிளான். உலகத்தில் இருக்கிற டாப் பையர்ஸ், டிசைனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல கூடின மாஸ் ஈவெண்ட் இது. நம்ம நெசவாளர்களோட உழைப்பம் உலக தரத்துக்கு கொண்டு போறது மட்டுமல்லாம மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். குறிப்பா எக்ஸாம் எழுதுறவங்க நோட் பண்ணிக்கங்க, பாரத் டெக்ஸ் எக்ஸ்போட 3வது பதிப்பு நடந்தது புதுடெல்லியில. சரி மக்களே, நம்ம எஃபி பேஜ்ல கேட்ட கேள்விக்கு பதில் இந்த நேரம் உங்க எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கும். இப்பவே போய் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, அதாவது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இருக்கிற போஸ்டர் கமெண்ட் பாக்ஸ் தெரிக்க விடுங்க. அடுத்த செக்மெண்ட்ல உங்க பேரை நான் நேரலையில கெத்தா வாசிக்க போறேன். அறிவால் உயர்வோம், நெசவால் உலகை ஆள்வோம், தகவல் உங்க ஆயுதம், அரசாங்க வேலை உங்க லட்சியம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே. Okay.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேரம் 7:56. இசை அலைகளில் ஒரு புரட்சி, பொழுதுபோக்கின் புதிய இலக்கணம், 102.8 மெகாஹெர்ட்ஸில் உங்க வைப் செய்ய வினைக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. காற்றலைகளை கொண்டாட்டம் கலைக்கற்ற நேரம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த அதிரடியான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேஸ்புக் பேஜ்ல பதில்கள் சுமார் சிக்ஸர் மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம கேள்வி என்னன்னா, பாரத் டெக்ஸ் 2026 பதிப்பு எங்கு நடைபெற்றது? இதோ அதுக்கான சரியான பதில், புதுடெல்லி. நம்ம இந்திய ஜவுளித்துறையோட மாச உலகத்துக்கே காட்டின அந்த பிரம்மாண்ட கண்காட்சி நடந்த இடம் நம்ம கேபிட்டல் சிட்டி புதுடெல்லி தான். சரி, இந்த சரியான பதில சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ இன்னைக்கு தெரிக்க விட்ட அந்த ஆல்ரவுண்ட் நேயர்கள் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், மற்றும் பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், தூத்துக்குடி முள்ளக்காடிலிருந்து பாபு, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானிலிருந்து, பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து வி ஆர் செந்தில், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பொன்னியம்மன் மேடிலிருந்து வன்னை கணேசன், ராஜன் சுப்பிரமணியன், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, நந்தகுமார் என் எஸ் ஆர், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், அதன் பிறகு உன்னை யாருன்னு கேட்டீங்கன்னா ஏ ஹரிஹரன் சென்னையிலிருந்து, அதுக்கப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் வந்து திரும்பவும் வந்து ரெண்டு தடவை பதில் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கடுத்தது தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், வீரதுரை புவனகிரி சுமதி பாபு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோமசுந்தர பிரபு, விஜயரங்கன் காரைக்கால்ல இருந்து, அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா, அதுக்கப்புறம் தனுஷ் அவரும் சொல்லியிருக்கிறாரு, அடுத்ததா கார்த்திக், கீதாஞ்சலி, நெல்லை பாரதி, செங்கல்பட்டு ரமணி வில்வம், ரமேஷ் ரோசையா, ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில சரியான பதில சொல்லியிருக்காங்க. சரியான பதில் சொன்ன அதே சமயம் பதில் சொல்ல முயற்சி செஞ்ச நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் உங்கள் ஆர்ஜே சீனுவின் மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்படி பொது அறிவுல நம்ம ஊரு நேயர்கள் எல்லாருமே புலியா இருந்தா அப்புறம் போட்டி தேர்வுகள்ல வர்ற வெற்றி கோப்பை நமக்கு இல்லாம வேற யாருக்கும் கிடைக்கும். நீங்க தான் செம்ம கெத்துங்க. மக்களே, நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில பார்த்த அந்த ஐஓபி வங்கி வேலைவாய்ப்பு செய்தியா இருக்கட்டும், பாரத் டெக்ஸ் சர்வதேச தகவலா இருக்கட்டும், எல்லாமே உங்க கரியரை இன்னும் ஒரு படி உயர்த்தும் நான் நம்புறேன். மறந்துடாதீங்க, ஐஓபி பேங்க் வேலைக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் ஜூலை 20 தகுதியுள்ளவங்க உடனே அப்ளை பண்ணுங்க. மீண்டும் ஒரு வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில இதே என

ஜியோடு உங்களை சந்திக்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. அறிவே உங்கள் பலம், அரசு பணியே உங்கள் இலக்கணம், தேடி வரும் செய்திகள், ஓடிவரும் வெற்றிகள். இது உங்கள் ஆல் டைம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு சிலிகுரியில் உள்ள பாக்டோக்ரா விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவரை மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி வரவேற்றார். இந்நிலை

0: புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு சிலிகுரியில் உள்ள பாக்டோக்ரா விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவரை மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி வரவேற்றார். இந்நிலையில் இன்று அவர் மேற்கு வங்கத்தின் ஜுகாச்சில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் 18வது பட்டாலியன் எல்லை சாவடியை பார்வையிடுகிறார். அங்கு எல்லை பாதுகாப்பு வீரர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டம் தொடர்பாக இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொடர்பான சமூக ஊடக பதிவு ஒன்று குறித்த கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அந்த பதிவு ஒரு தனிநபரின் கருத்தை பிரதிபலிப்பதாகவும் உண்மைகளில் இருந்து கணிசமாக வேறுபடுவதாகவும் தெரிவித்தார். இறால் தீவன உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு மீன் மற்றும் இறால் வளர்ப்பு விவசாயிகளையும் கடல் உணவு உற்பத்தியையும் பாதிப்பதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். அச்செலவுகளை குறைக்க தேவையான கொள்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் மத்திய அரசை வலியுறுத்தினார். அமராவதியில் நேற்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்தபோது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் முடிந்ததைத் தொடர்ந்து ஈரான் மீது 7வது நாளாக அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல்களை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே தெற்கு துறைமுக நகரங்களான பண்டார், அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய இடங்களில் வெடிசத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள சோங்கிங் நகரில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். சிறிய நகரங்கள் மற்றும் படிக்கட்டு போன்ற நிலப்பரப்புகளை கொண்ட காஸ் மலைப்பகுதிகள் வழியாக பாயும் உஜியாங் ஆற்றின் அருகில் பெய்த பலத்த மழையே நிலச்சரிவுக்கு காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: புதுச்சேரி வானொலியின் முதல்

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜி ஒவ்வொரு ஊர்ல இருந்து சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எந்த ஆர்ஜி எங்க இருந்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. இங்க இருந்து எந்த ஊரை பத்தி என்ன சுவாரஸ்யமான தகவல் நாங்க சொல்ல போறோம் அப்படின்றத கேக்குறதுக்கு நீங்க ஆவலா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த வகையில நாம இன்னைக்கு இருக்கிறது உருவையார் அப்படிங்கிற ஊர் தான். இந்த ஊரை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க, திரும்பி பேசுவோம்.
3: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர் நேரு வீதி புதுச்சேரி.
1: வணக்கம் ஆர்ஜே சாண்டி. வேற லெவல உருவியார்ல இருந்து உங்களுக்கு சூப்பரான நிகழ்ச்சி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க, தகவல்கள் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாண்டி சொல்லுங்க, உருவியார்ல யார பாக்க போறீங்க, யார் நம்ம கிட்ட பேச போறா?
2: உருவையார்ல இன்னைக்கு உருவையார பத்தி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா

அப்புறம்

தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரிலே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ்.

0: என்றும் நீங்கள்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 8:30, 58 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நம்ம புதுவை கேட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே மேக்ஸ் அண்ட் ஆர்ஜே சாண்டி. கூட ஆர்ஜே சாண்டி உருவையார்ல இருந்து வேற லெவல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா யார்கிட்ட பேச போறாங்க, என்ன விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம்,
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. சோ திரும்பவும் உருவையார பத்தி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம சுவாரஸ்யமான தகவல்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப ஒருத்தவங்கிட்ட பேசலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் மாலதி.
3: எத்தனை வருஷமா வந்து இங்க
4: இருக்கீங்க?
3: ஓகே, பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து இந்த ஊர் தான். அப்பனா இந்த ஊரை சுத்தி சுத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி, உருவையார் இது வந்து நீங்க பிறந்த இடம். ஓகேவா, ஒரு நேட்டிவ்னே ஒரு க்ளோஸ் ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. அப்படின் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு என்ன ரொம்ப ஊரு அப்படின்னா அதை எப்படி சொல்றீங்க சொல்லுங்க.
4: எங்க ஊர்ல வந்து எனக்கு எங்க ஊரை மாதிரி வேற எக்ஸ்பெக்ட் மாதிரி எனக்கு வராது. ஏன்னா எல்லாமே இந்த ஊர்ல எங்களுக்கு கிடைக்கும். எங்க ஊர் மாதிரி எந்த ஊருமே எங்களுக்கு வர, தண்ணியா இருக்கட்டும், மற்றபடி சுற்றுச்சூழலா இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே எங்க ஊர் தான் பெஸ்ட் எனக்கு.
3: ஓகே, வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு போற மாதிரி பாக்குறீங்க, இப்ப வந்து வித்தியாசமா பாக்குறீங்க, அதை எப்படி பாக்குறீங்க?
4: சின்ன புயல வந்து நிறைய வந்து விவசாயம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நாங்க விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். இப்ப அது மாதிரி இல்ல. இப்ப வந்து எல்லாம் நிறைய வீடு எல்லாமே ஃபுல்லா வீடுங்களா இருந்தாலும் இப்ப பையங்களோட பசங்களும் விளையாடுக்கலாம் அந்த அளவுக்கு எதாவது எதெல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் விளையாட எதுவுமே இல்ல, உரிமையா இல்ல. இப்ப அப்படி எதுவுமே இப்ப இல்ல, எல்லாமே கடலுக்கு மாறிடுச்சு. பில்டிங் வந்துச்சு, நிறைய கம்பெனிங்க நிறைய வந்துச்சு. அதுல விளையாடுறதுக்கான இடங்கள்லாம் இப்ப குறைஞ்சி போச்சு பசங்களுக்கு.
3: ஓகே, இப்ப வந்து ஒரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது இந்த அனுபவம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
4: என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாண்டெல்லாம் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்ப எல்லாம் வந்து நிறைய அந்த சனப்பை எல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் ஒளிஞ்சின்னு விளையாடுறது, அப்புறம் முகத்துக்கு குளிக்கிறது, அப்புறம் வந்து வெளியில இந்த சுத்தறது, இந்த உடம்பு தொழில் எல்லாம் போய் அதை ரொம்ப மிஸ் பண்றோம். இப்ப எல்லாம் நானு எங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்கலன்னு ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: சரி, ஓகே, உங்க ஊருக்கு வந்து உருவிலிருந்து எல்லாம் பேர் வந்தது, அது மாதிரி அதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா சொல்லுங்க.
4: அது வந்து இந்த சிலையெல்லாம் செஞ்சதுனால வந்து ஊர் வந்து உருவியார் பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன்.
3: உண்மை அதுதான், அதுதான் டீடைல். சரி, ஓகே, உங்க ஊரோட நீர்வளத்தை பத்தி சொல்லுங்க.
4: தண்ணி எல்லாம் இங்க ஊரைய தண்ணி எல்லாம் பேசி எப்பவுமே தண்ணி கிடைக்கும். மத்தங்களுக்கு தான் போனாக்கும் உங்களுக்கு எப்பயும் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையே கிடையாது. தண்ணி எப்பவுமே இருக்கும். காலையில தூங்கும் போது சரி, தூங்குற வரைக்குமே சரி, தண்ணியே வந்து ரொம்ப பிரச்சனை கிடையாது.
3: நம்ம ஊரை சுத்தி இருக்கிற ஆறு, ஏன்னா உருவையாரு தான் பேரே ஆறுல இருக்கீங்க, உங்க ஊரை சுத்தி இருக்கிற ஆறு, அந்த டீடைல் எல்லாம் சொல்லுங்க.
4: எங்க ஊர்ல வந்து தண்ணி ஆறு ரொம்ப ஃபேமஸ். சங்கரபாணி ஆறு ஃபேமஸ். பக்கத்துல வந்து சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு, அது வந்து காசிக்கு வீசம் போன கோயில்னு. இப்ப அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி போய் அது மாசி மாசி மாசம் தீர்த்தவாரி நடக்கும். அப்ப எல்லா ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. நல்ல கும்பல் நம்ம காய்ச்சல நடக்கிற மாதிரியே இங்க இருக்கும். ஒவ்வொரு பனிக்கூட்டமே காய்ச்சல நடக்கிற மாதிரியே இங்கேயும் பண்ணுவாங்க, அது ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் இந்த பக்கம் போயின்னா மங்களம், ஏம்பலம், அதுக்கப்புறம் வந்து தென்னம்பாக்கம் கோயில் ரொம்ப ஃபேமஸ் இங்க. அதுவுமே நல்லா இங்க தென்னம்பாக்கம்னால எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு. தென்னம்பாக்கமும் தெரிஞ்சு போச்சு, மாசம் சீத்த வரையும் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் எங்க ஊரை பொறுத்தவரை.
3: உங்க ஊர்ல இருக்கிற திருவிழாக்கள் நீங்க வந்து ரொம்ப சிறப்பா செய்யற திருவிழாக்கள் எல்லாம்
4: திருவிழாக்கள்னா மாசி மலை திருவாரி, அப்புறம் வந்து விலையனூர்ல மாதா கோயில் திருவிழா, அப்புறம் வந்து விலையனூர்ல சிவன் கோயில் திருவிழா, அப்புறம் வந்து எங்க ஊர்ல வந்து நெருப்பு திருவிழா ஃபேமஸா நடக்கும். அப்புறம் வந்து கோவில் மாரியம்மன் கோயில் திருவிழா நல்லா இருக்கும். நிறைய இருக்கு.
3: அப்படியே சுத்தி சுத்தி நான் வந்து
4: ஒவ்வொரு மாசத்துக்கு திருவிழா இருக்கும்.

0: பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டு வந்து ஃபேமஸா இருக்கும். சோ நாங்க இப்ப மெரிட் ஆயிடும் போது இங்க இருந்து கபடி பிளேஸ் நிறைய பேர் போட்டுட்டாங்க, இங்க இருந்து ஹாக்கி பிளேயர்ஸ் பேசினாரு. அது மாதிரி விளையாட்டு வந்து என்ன மாதிரியான விளையாட்டுக்கு வந்து இங்க பசங்க நார்மலா விளையாடுது, இல்ல நீங்க சின்ன வயசுல வந்து இந்த இடத்துல வந்து இது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னு விளையாட்டுகள்?
1: நாங்க அப்ப எல்லாம் வந்து நிறைய விளையாட்டு ஃபேமஸா இருந்திருக்குது, கண்ணாமூசி, கொக்கோ, இந்த குடுறது, அப்புறம் வந்து இந்த காய் விளையாடுறதெல்லாம் நல்லா இதுக்கு மட்டும் கபடி, அப்புறம் வந்து நிறைய விளையாட்டு இருக்கு.
0: என்னென்ன
1: எங்க ஊர்ல எல்லாமே கிடைக்கும், வெளியில ஒரு டவுன் எப்படியோ அதனால எங்க ஊருமே அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே இருந்துருக்கு. எல்லாமே கிடைக்கும், பழமும் பழ மார்க்கெட்டா இருக்கட்டும், மீன் அப்படி வந்து காய்கறிங்க எல்லாமே இங்க வந்து நல்லாவே
0: கிடைக்கும். எந்த குறையும் இல்ல எங்களுக்கு, கிடைக்காதுன்னு ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே, உங்க ஊரை சுத்தி இருக்கிற ஊர்கள் எல்லாம் என்னென்ன ஊர்கள் எல்லாம் இருக்கும்?
1: எப்படி திருக்காஞ்சி, இது பெரிய கோயில், பெருமாள் கோயில் இது, இப்படி போனா கருக்கிளமாக்கம் அந்த மாதிரி பாகூர் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா வில்லியன்பூர், சிவன் கோயில் அதெல்லாம் இருக்கு. இன்னொரு சைடு போனீங்கன்னா கும்பல்கம், எலும்புக்கும், சொப்பம் கோயில், எங்க ஊர் சுத்தமே எல்லாம் தெய்வீகமா கோயிலுக்குலாம் இருக்கு.
0: அதனாலதான் வந்து இப்ப வந்து சிலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, உங்க ஊருக்கு என்னென்ன கோயில் எல்லாம் வந்து வரலாம்?
1: நாலு பக்கமும் பக்கமும் வரலாம், திருக்காசி பக்கமும் வந்து வரலாம், மங்களம் பக்கமும் வந்து வரலாம், கட்டாம்பக்கம் பக்கமும் வந்து வரலாம், எல்லா பக்கமும் வெளிய இருக்கு.
0: சரி ஓகே, சின்ன வயசுல நீங்க இந்த மாட்டு வண்டி அதெல்லாம் போய் பழக்கம் இருக்கா?
1: போயிருக்கு.
0: சரி ஓகே, சரி ஃபர்ஸ்ட் நீங்க டிக்கெட் வாங்கிருக்கீங்களா பஸ்ல? அப்ப வந்து எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க டிக்கெட் வாங்கின ஞாபகம்?
1: நான் வந்து 100 ரூபாய்க்கு டிக்கெட்
0: போயிருக்கேன். ஓகே ஓகே, சரி ஓகே. இவ்வளவு நேரம் வந்து உங்க ஊரை பத்தி ஒரு அழகா பொறுமையா நிதானமா எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு நன்றி. நீங்க எஸ்எம்மா கேட்டீங்களா? சரி ஓகே, தொடர்ந்து கேளுங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 8:42 3 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 92.8 இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. ஆர்ஜே சாண்ட்ரின் வேற லெவல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருவியார்ல இருந்து நிறைய பேர் நம்ம கிட்ட உருவியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேற யார்கிட்ட பேச போறாங்க, உருவியாரை பத்தி நமக்கு என்ன தகவல்களை சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். ஓவர் டு ஆர்ஜே சாண்ட்ரின்.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. உருவியார பத்தி நிறைய தகவல்கள், நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப ஒருத்தவங்க கிட்ட பேச போறோம், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்,
2: என் பேர் ராஜலட்சுமி.
1: ஓகே, எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
2: 17 வருஷமா.
1: 17 வருஷமா இங்க இருக்கீங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஊர்ல இருந்து இங்க
2: வந்து?
1: சரி, ஓகே. உங்க பிறந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு.
2: தண்ணி வந்துட்டு எனி டைம் ஆனா கிடைக்கும். மீதி எல்லாம் எங்க கடத்தலும் பக்கத்துல இருக்கும், அது நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். எது எடுத்தாலும் உடனே போயிட்டு வாங்கிட்டு வரலாம்.
1: சரி, ஓகே. உங்க ஊர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் வெளில போயிருக்கீங்க?
2: இந்த
1: ஊருக்கு வந்து இப்போ வைட் டவுன்ல வந்து ஒரு வைப் இருக்கும். பீச்சுக்கு போனீங்கன்னா அங்க வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம ஊரு இங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். அந்த ஃபீல் எப்படி பாரு
2: சொல்றது?
1: அது உங்களுக்கு பிக்னிக் போன மாதிரி இருக்கும், இது வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்ப உங்க பசங்க எல்லாம் இங்க வந்து இங்கே தானே படிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சரி, இப்ப என் பசங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கலையே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
2: அப்படி எல்லாம் இல்ல, எல்லாமே கிடைக்கும்.
1: சரி, என்ன திருவிழா வந்து நீங்க ஃபேமஸா கொண்டு
2: நெருப்பு திருவிழா, நெருப்பு திருவிழா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இங்க
1: அப்புறம்
2: கோயம்புத்தூர்
1: திருவிழா எல்லா ஊர்லயும் பொங்கல், அது மாதிரி காமனான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது இருக்குங்களா?

0: வைப்பாங்க.
1: ஓகே, நீங்க அது மாதிரி எந்த போட்டியில கலந்தா?
0: போட்டியில கலந்து நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்கோம்.
1: என்ன பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க?
0: குக்கர், ஃபேன், டேபிள் ஃபேன் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க.
1: நீயும் பெரிய பிளேயர் பண்ணிருக்கேன். என்ன பிளேயர் இருக்கீங்க சொல்லுங்க?
0: கோலம்
1: நீங்க வந்து பஸ்ல போயிருப்பீங்களா?
0: மக்களை
1: தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: நேரம் 8:51:38 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நம்ம புதை கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜே சாண்டன் உருவியார்ல இருந்து சூப்பரான தகவல் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்ஜே சாண்டன் கிட்ட போவோம். என்ன சொல்றாங்க, என்ன விதமான தகவல் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம்.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை 102.8 எஃப்எம் ரெயின்போ கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் கிட்டத்தட்ட நம்ம புதுவை ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் உருவியாரை பற்றி நிறைய பேர் நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணாங்க. உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த ஊருக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோனா மக்கள் வந்து பரபரப்பாக இருப்பாங்க, இருந்தாலும் அந்த ஒரு கிராமத்தோட டச் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் வீடுங்க வந்தாலும் ஸோ சுற்றி அவங்க ஏதாவது ஒரு மரம், ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்குள்ளே நிறைய செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உருவியாருன்ற பேர் வர்றதுக்கு காரணம் இங்கே உருக்கி சிலைகள் செய்யப்பட்டதாகவும், பக்கத்துல சுத்தி இருக்கிற கோயில்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இங்க சிலை செய்ததாகவும், பக்கத்துல இருக்கிற குருவியார் ஊர் மருவி உருவையார்னு பேர் வந்ததாகவும் வந்து மக்கள் வந்து இங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா விளையனூர், திருக்காஞ்சி, மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய ஊருங்களோட ஒரு டச்லதான் இருக்காங்க. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில இந்த ஊரை பத்தி எல்லாரும் ஷேர் பண்ண நேயர்களுக்கு நன்றி, கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. இன்னொரு ஷோல இன்னொரு ஊரை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை ஷேர் பண்றதுக்கு நான் உங்க கூட திரும்ப நினைக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆர்ஜே சாண்டி. ஸ்டுடியோல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜே மேக்ஸ், டாடா பாய், தேங்க்யூ.
2: இன்னைக்கு நம்ம ஷோவான நம்ம புதுவையில் ஆர்ஜே சாண்டன் உருவையார்ல இருந்து சூப்பரான ரகசியங்கள், விஷயங்கள், பெயர் காரணம், அங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை நமக்காக கொண்டு வந்து சூப்பராக கொடுத்தாங்க. பேசின எல்லாருமே ரொம்ப சூப்பராக பேசினாங்க, கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக மக்களுக்கு புரியும்படியும் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம புதுவி நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. ஆர்ஜே சாண்டனும் ஆர்ஜே மேக்ஸ் நான் நிலையத்திலிருந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணது வரைக்கும் ரொம்ப சூப்பராக நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. இதே மாதிரி நம்ம புதுவி நிகழ்ச்சியில் நாளைக்கு வந்து இன்னொரு ஆர்ஜே உங்களை சந்திப்பாங்க. அன்டில் பாய் பாஸ் அளிக்கிறது நிலையத்தில் RJ Max.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லாது
0: நாட்டாம. அப்ப இந்த பீச்சுக்கு
1: பத்து மணிக்கு என்ன வெயில் அடிக்கும்? செல்லாது.

0: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
0: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கலந்து
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார். தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை. விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி. தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். இவர் மரம் வந்து அரச மரமா ஆலமரமான்னு வித்தியாசம் தெரிஞ்சுட்டதுன்னா பொழுது விடிஞ்சுட்டதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கான அவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார். நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மகிட்ட உதவி கேட்டு வராங்க, அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனாக நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியாக தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசித்து பார்த்தா இன்னமும் நமக்கு விடியல் நேரம் வந்ததாக தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்கள வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களே அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேற நான் வேறங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னுலாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது, இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பு அன்றைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம். வாழ்த்து அனுப்புனனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடச்சிதுன்னு அடித்து விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
4: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா மற்றும் வடக்கு மாசிடோனியா நாடுகளுக்கு மேற்கொள்ளும் முதலாவது இருதரப்பு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் புனேவில் இன்று 16,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான 3 முக்கிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளனர். மேற்கு வங்கத்தின் பாங்குரா மாவட்டத்தில் உள்ள மெஜியாவில் எஃகு உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்துவதற்கான பணிக்கு முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி நேற்று அடிக்கல் நாட்டினார். 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த விரிவாக்க திட்டம் சுமார் 10,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தூய்மையான போக்குவரத்து முறையை ஊக்குவிப்பதற்கும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்குமான PM E-Drive

பணிகளுக்கான இந்த விரிவாக்க திட்டம் சுமார் 10,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தூய்மையான போக்குவரத்து முறையை ஊக்குவிப்பதற்கும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்குமான PM E-Drive திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் 70 புதிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கோவா முதல்வர் டாக்டர் பிரமோத் சாவந்த் அறிவித்துள்ளார். எரிபொருள் மேலாண்மை மற்றும் நிலையான போக்குவரத்து குறித்த ஆய்வுக் கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியானது. மத்திய பிரதேசத்தில் மாநிலம் முழுவதிலும் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் தரம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் உயர்கல்வித்துறை மாநில அளவிலான மதிப்பீடு மற்றும் அங்கீகார பிரிவை நிறுவியுள்ளது. தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலின் மாதிரியை பின்பற்றி இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. மனித குலத்திற்கு அவர் ஆற்றிய வாழ்நாள் பங்களிப்பை போற்றும் விதமாக இது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் இது நம் கைகளில் உள்ளது என்பது. வறுமை மற்றும் சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுவதில் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் பங்கை இது எடுத்துக்காட்டுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 9:13 புதுவையின் ரத்த ஓட்டம் 102.8 மெகாஹெர்ட்ஸில் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் இசையா மாத்தி உங்க காதுகளுக்குள்ளார வைப்ரேஷன் உருவாக்குற ஒரே இசை சிம்மாசனம் இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நோ கியூ நோ வெயிட்டிங் பழைய மெத்தட் எல்லாம் எடுத்து உரங்கட்டுங்க. உங்க ஸ்மார்ட் போனை எங்களோட டிஜிட்டல் ஸ்டுடியோட கனெக்ட் பண்ற ரியல் மேஜிக். உங்க கட்டை விரல் டைப் பண்ற மெசேஜ்ல இங்க மியூசிக் பிறக்கும். இது நெக்ஸ்ட் லெவல் டிஜிட்டல் கொண்டாட்டம். இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. இந்த இசை சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு லீட் பண்ண வார்த்தைகளால புதுவையை வசியம் செய்ய ஆன் தி மைக் உங்கள் காதுகளின் காதலன் உங்கள் மியூசிக் பார்ட்னர் ஆர்ஜே சீனு ஆன் தி வே. ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே சீனு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனா வைப்ரேஷன் ரொம்பவே பவர்ஃபுல். நோ கால்ஸ், நோ வாய்ஸ் நோட்ஸ், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்க மொபைல எடுங்க, நம்ம வாட்ஸ்அப் விண்டோவுக்குள்ளார வாங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7598551005. நம்பரை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 7598551005. இந்த நம்பருக்கு இப்பவே உங்க பேரையும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பாட்டையும் டைப் பண்ணி தட்டி விடுங்க. நீங்க மெசேஜ் பண்ண அடுத்த செகண்ட் உங்க பேரை ஏர்ல கெத்தா சொல்லிட்டும் அந்த பாட்டை இங்க பிளே பண்ண நான் ரெடி. நீங்க ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக் பார்ட்டி ஆன் தி வே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் யாரார்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனி பெர்லின்ல இருந்து வெண்பா, ஆதிரா, கனகவல்லி, நாராயணன் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் மாஸ்டர் திரைப்படத்துல இருந்து. நேர்லே நோ கால்ஸ், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க, 7598551005. உங்க பாட்டை இப்பவே தட்டி விடுங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப கேட்கலாம் மாஸ்டர்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: இசை எங்கே கொண்டாட்டம் அங்கே. இது 102.8 FM ரெயின்போ டைப்பிங்.

கூட்டுங்க. இது ஸ்மார்ட் போன் காலத்து இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நீங்கள் ஷேக்கரிட்டு இருக்கீங்க. அடுத்ததா நம்ம வாட்ஸ்அப் பாக்ஸை பியூட்டிஃபுல் மெசேஜால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. யாரான்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டு உயிரே திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை வந்து அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. அடுத்ததா நம்ம வாட்ஸ்அப் பாக்ஸை வந்து நீங்கள் திறக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எண்ணிற்காக. உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண நான் எங்க வெயிட்டிங்ல இருக்கேன். இது FM ரெயின்போ புதுவை 102.8 இல் இணைய வழி நேயர் விருப்பம்.

0: நேரம் 9:17, 17 நொடிகள். புதுவையின் நம்பர் 1 மியூசிக் பார்ட்னர் FM ரெயின்போ புதுவை 102.8. வாய்ஸ் நோட் வேண்டாம், கால்ஸ் வேண்டாம், ஒன்லி கீபோர்ட் மேஜிக். இது இணையவழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. இந்த முறை செம ஸ்பீடா மெசேஜ் தட்டி மியூசிக் சீட்டை புக் பண்ணி இருக்கிறாரு நம்ம கோவை புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன். லேட் பண்ணாதீங்க மக்களே, வாட்ஸ்அப் விண்டோ ஓபன்ல தான் இருக்கும், நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். 7598510505 என்ற நம்பருக்கு உங்க பாட்டை அனுப்புங்க. இப்ப நம்முடைய நேஷனல் நேயர்கள் கேட்க போற பாட்டு விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து.
1: அபிநய ராஜா, கோகுல பாலா, கோடி பிரகாஷா, விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
1: காதுகளில் தேன் பாயும் 102.8 FM ரெயின்போ புதுவை, உங்க கட்டை விரல் தான் இன்னைக்கு ஆர்ஜே. இது இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லின். பாடல்களின் ரசனையில் சிகரம் தொட்ட நம்ம உளுந்தூர்பேட்டை நேயர்களான புவனிஷா மற்றும் ராஜேந்திரன் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவையின் இதய துடிப்பு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாதி கிணறு தாண்டியாச்சி நேர்களே, இன்னும் கொண்டாட்டம் பாக்கி இருக்கு. இது இணையவழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. இப்ப நம்ம வாட்ஸ்அப் சேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, அஞ்சாவது ரவுண்ட ஜெயிச்சிருக்கிறாரு நம்ம அஸ்ஸாம் நேயர் ஹிதேந்திர தாஸ். இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாட்டும் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க, 7598510505 என்ற எண்ணிற்கு.

நேரம் 9:34 இசையின் வர்ணஜாலம். இது 102.8 FM ரெயின்போ, நெவர் எண்டிங் மியூசிக் பார்ட்டி. இது இணைய வழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. இதோ நம்ம லிஸ்டோட 6வது லக்கி வின்னர் நம்ம தேனி மாவட்டத்திலிருந்து ராதா பிரியா. உங்களுக்காக இந்த பாட்டு இப்ப ஏர்ல பறக்க போகுது. அது என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து. உங்க பேரை நான் ரேடியோல கெத்தா சொல்ல உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேளுங்க.

எப்பவுமே உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டிஜிட்டல் மியூசிக் எக்ஸ்பிரஸ். இது இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கச்சிதமா ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து இருக்காங்க. யாரான்னு கேட்டீங்கன்னா, புதுவையிலிருந்து லூட்டன், அத்வா, பிரான்சிஸ்கா, ஜோயல் மற்றும் ஜோனத்தன் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாட்டு ரிதம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: புதுவையின் மியூசிக் தென்றல் FM ரெயின்போ புதுவை 102.8 இணையவழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஓன்லி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிற நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி. இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: நேரம் 9:53 நொடிகள். அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு மியூசிக் லிஸ்ட் ஓவர். பாட்டு போட முடியாமல் போன நேயர்கள் வருத்தப்பட வேண்டாம். எஃப்எம் ரெயின்போவோட வாட்ஸ்அப் விண்டோ 7598510505 நாளைக்கும் இதே டைமுக்கு ஓபன் ஆகும். ஸ்டேட்யூன் வித் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மக்களே, இன்னையோட லிஸ்ட் இதர முடியுது. ஆனால் நம்ம வாட்ஸ்அப் பாக்ஸ்ல அன்பு கொட்டி மெசேஜ் பண்ணிய சில ஃப்ரெண்ட்ஸோட பாடல்களை இன்னைக்கு நேரமின்மையால பிளே பண்ண முடியல. அவங்க வாரியங்காவல் கதிரவன், திருச்சி லட்சுமி, முத்தரசன் பாளையத்திலிருந்து முத்துக்குமார், நெல்லிக்குப்பம் மகேந்திரன், திருவண்ணாமலை பர்வின், தேவியாபுரம் வீரமணி, கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், கடலூர் ஓட்டி சுரேஷ், கோவை வடவல்லி லூயிஸ் செல்வராஜ், காரைக்கால் விஜயராகவன், பன்னபுரம் ராதாகிருஷ்ணன், கேரளா குமார், கரூர் ரகுபதி மற்றும் செஞ்சி கலைவாணி, இவங்களாம் தான் அந்த நேயர்கள். உங்க எல்லாரோட மெசேஜும் மொபைல் அப்படியே தான் இருக்கு. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மிஸ் ஆனவங்க நாளைக்கு நம்ம லிஸ்டோட மாஸ் ஓபனர்ஸ். நாளைக்கு இதே டைம்ல எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மறுபடியும் இந்த வாட்ஸ்அப் விண்டோ ஓபன் ஆகும். நாளைக்கு ஷோ ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே ஃபர்ஸ்ட் ஆளா உங்க மெசேஜை நீங்க தட்டி விடுங்க. உங்க பாட்டு கண்டிப்பா ஏர்ல வரும். இணைய வழியில் இதயங்களை இணைத்த அனைத்து ரெயின்போ நேயர்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு என் கார்டே கிடையாது. சோ உங்க வைபா எப்பவுமே குறையாம வச்சுக்கோங்க. இன்றைய இணைய வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் காதுகளின் காதலன், உங்கள் மியூசிக் பார்ட்னர் ஆர்ஜே சீனும். இது ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் கேட்கலாம். சக்கச்சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பு ராக்கெட்டான விக்ரம் ஒன்றின் முதல் சுற்றுப்பாதை ஏவுதல் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெறுகிறதா? இதுகுறித்து சமூக ஊடகப்பதிவு ஒன்றில் கருத்திட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்த திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். விரைவான மற்றும் தேவைக்கேற்ற ஏவுதல் சேவைகளை வழங்கும் வகையில் இந்த 4 நிலைகளை கொண்ட ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், நாட்டின் இளைஞர்களின் திறமை, உறுதிப்பாடு மற்றும் தொழில் முனைவோரின் மனப்பான்மையை இந்த திட்டம் பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைய ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் அரசு நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது.

கூட்டத்தில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை அரசு கோரும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரின் போது பல முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு கட்டாயமாக உரிமம் பெற வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது. புதிய உரிமம் பெற நாய் ஒன்றிற்கு 200 ரூபாயும் மற்றும் புதுப்பிப்பு கட்டணமாக 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது வளர்ப்பு நாய்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்குள் கட்டாயம் உரிமை பெற வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஜப்பான் ஓபன் மின்

ஒன்றிற்கு 200 ரூபாயும் மற்றும் புதுப்பிப்பு கட்டணமாக 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது வளர்ப்பு நாய்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்குள் கட்டாயம் உரிமை பெற வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஜப்பான் ஓபன் மின்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். போட்டியின் 2வது செட் ஆட்டத்தின் போது சீனாவின் சென்யூவே ஆட்டத்திலிருந்து விலகியதைத் தொடர்ந்து சிந்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03, 4 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நீங்க கேட்க போகும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ.

இந்த நிகழ்ச்சியில நான் சூப்பரான கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். அதற்கு சரியான ஆன்சரை நீங்க கால் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பர் தான். வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நம்ம கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில முதலாவதா வரப்போற கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொடியசிட்டு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றதுதான் கேள்வி. மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொடியசித்து துவக்கி வைக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. சரியான ஆன்சரை கால் பண்ணி என்னோட பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பர் தான். வெளியூர் நேர்ல இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:10 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நீங்க கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்றதுக்காக சூப்பரா நேர் ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், ராஜகோபால் வெள்ளியனூர்.
0: ராஜகோபால் சார், கேள்வி என்னன்னு சொல்லிட்டு
1: கேட்டீங்களா?
0: ஓகே, என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் தெரியுமா?
1: இது ஹரியானா மாநிலம் சார், நமது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை வாய்ந்தது சார். ஹரியானா மாநிலத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணார் பிரதமர்.
0: சூப்பர் சூப்பர் சார். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது அப்படின்றதா நம்ம கேள்வியா கேட்டிருந்தோம். ராஜகோபால் சார் அதுக்கு சரியான ஆன்சர் சொல்லிட்டாரு. அவருக்கு நிலையத்தின் சார்பா வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சார்.
1: பாலசுந்தரம் தெரியுமா சார்? பாலசுந்தரம் வாஜாரு.
0: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு

2026 ஜூலை மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யோக திவ்ய கலா மேளா என்ற கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்றதான் கேள்வி. திரும்பவும் சொல்றேன், 2026 ஜூலை மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யோக திவ்ய கலா மேளா என்ற கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்றதான் கேள்வி. மொபைல் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. சரியான விதையை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புது 102.8 ஆர்ஜி மேக்ஸ் கூட கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த காலர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நெல்லிக்குப்பம்ல இருந்து சுரேந்திரன் பேசுறேன்.
0: சுரேந்திரன் சார், 2026 ஜூலை மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யோக திவ்ய கலா மேளா என்ற கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்றதா கேள்வி?
1: ஆமா சார், கொல்கத்தா மாநிலம் மேற்கு வங்காளத்தில் நடந்துட்டு இருக்கு சார்.
0: சூப்பர் சூப்பரா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். மாற்றுத்திறனாளி தொழில் முனைவோரின் பொருட்களை சந்தைப்படுத்த இது உதவுவது அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இது பண்ணிருக்காங்க. கால் பண்ணி சரியான ஆன்சர் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.
1: சில கூடுதல் தகவல், ஜூலை முதல் 22ஆம் தேதி வரை நடக்குது.
0: சூப்பர் சூப்பர்.
1: ஜூலை 14ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரையும் நடக்குது.
0: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க.
1: தேங்க்யூ, நன்றி.
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி சூப்பரா கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மொபைல் போனை எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. சரியான ஆன்சரை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக வரும் அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் மத்திய அமைச்சரவை 1.27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? கேள்வி திருப்பி சொல்றேன், சமீபத்தில் மத்திய அமைச்சரவை 1.27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்றது தான் அந்த கேள்வி. சரியான ஆன்சரை கால் பண்ணி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பர் தான். வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேரம் 10:24 40 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 நீங்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் மத்திய அமைச்சரவை 1.27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் சொல்றதுக்காக சூப்பரா ஒரு காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆரியபாகத்தில இருந்து பலராமன் பேசுறேன் சார்.
0: பலராமன் சார், கேள்வி என்னன்னு
1: கேட்டீங்களா? சார்,
0: ஓகே ஓகே சார், ஆன்சர் என்ன சொல்லுங்க. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் என்பது சரியான பதில். இது இந்தியாவின் சிப் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான இரண்டாவது கட்ட திட்டமாகும். சமீபத்தில் July 2026 மத்திய அமைச்சரவை 1.27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்பது மிக சரியான விடை. நேர்கள், நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி சரியான ஆன்சரை ஏன் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் எந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வரைவு விதிகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டது? மறுபடியும் சொல்றேன், உச்சநீதிமன்றத்தில் எந்த

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட மேக்ஸிமம் வால்யூம் மேக்ஸிமம் எனர்ஜியோட. உச்சநீதிமன்றத்தில் எந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வரைவு விதிகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்றதுதான் கேள்வி. சரியான ஆன்சர் சொல்றதுக்காக நம்மளோட காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேக்ஸ்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார். கேள்வி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா?
1: ஆமா ஆமா கேட்டேன். எனக்கு ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: சந்திரசேகர் சார் வந்தாலே ஆன்சர் டப்பு டப்புன்னு அடிப்பாருன்னு நீங்க க்ளூ எல்லாம் கேக்குறாரு.
1: இல்ல நானு டக்குன்னு கான்பிடென்டா சொல்லி ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா அதுதான் ஏதாவது கொஞ்சம் மாத்திட்டு ஏதாவது க்ளூ கூட கிடைச்சா சொல்லிடலாம்.
0: கூடாதுன்னு அக்கறை.
1: ஆமா அதேதான்.
0: ஓகே ஓகே சார். இது பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நாட்டுல ரொம்ப பரவாயில்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் வேணா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறேன், அதுல எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா?
1: சரி கொடுங்களேன்.
0: ஆப்ஷன் ஒன்னு வந்து பிளாக் செயின், ஆப்ஷன் ரெண்டு வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
1: நீங்க சொன்ன க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே பாப்புலர் என்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனால செயற்கை நுண்ணறிவு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சந்திரசேகர் சார், ரொம்ப சூப்பரா கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: Thank you so much. Bye.
0: Thank you. Thank you. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான சரியான ஆன்சர்லாம் எங்க கூட பகிர்ந்துணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க, சரியான ஆன்சரை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்திருக்கும் அடுத்த கேள்வி, G7 உச்சி மாநாட்டில் சமீபத்தில் சிறப்பித்து கூறப்பட்ட நாகோரி அஸ்வகந்தா எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்தது? மறுபடியும் சொல்றேன், G7 உச்சி மாநாட்டில் சமீபத்தில் சிறப்பித்து கூறப்பட்ட நாகோரி அஸ்வகந்தா எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்தது? இதற்கான சரியான விடையை எங்களோட கால் பண்ணி பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ்.

0: நேரம் 10:39, 19 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 நீங்க கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, G7 உச்சி மாநாட்டில் சமீபத்தில் சிறப்பித்து கூறப்பட்ட நாகோரி அஸ்வகந்தா எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்றதுதான் கேள்வி. நம்ம நிகழ்ச்சியில காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. யார், எங்கிருந்து பேசலாம்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், கேள்வி என்னன்னு கேட்டீங்களா?
1: ஆமா சார், ஆமா சார். G7 உச்சி மாநாட்டில்
0: G7 உச்சி மாநாட்டில் சமீபத்தில் சிறப்பித்து கூறப்பட்ட நாகோரி அஸ்வகந்தா எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்தது?
1: ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தது.
0: எந்த மாநிலம் சார்?
1: ராஜஸ்தான்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுவும் கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் இந்திய ராட்சத பறக்கும் அணில் எந்த மாநிலத்தில் தென்பட்டது? மறுபடியும் சொல்றேன், 12 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் இந்திய ராட்சத பறக்கும் அணில் எந்த மாநிலத்தில் தென்பட்டது அப்படின்றதான் கேள்வி. சரியான ஆன்சரை ஏன் கூட கால் பண்ணி பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. இது கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ, கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா சரியான கேள்வி பதில் சொல்றதுக்கு எந்த காலர் இணையறாங்க, என்ன யாருன்னு பாக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், செஞ்சி சிங்கவாரத்துல இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். கலைவாணி மேடம், கேள்வி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார், பறக்கும் அணியில வந்து கேட்டிருக்கீங்க.
1: 12 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் இந்திய ராட்சத பறக்கும் அணில் எந்த மாநிலத்தில் தென்பட்டது அப்படின்றதான் கேள்வி. கேள்விக்கான சரியான பதில் என்ன மேடம்?
2: உத்தரகாண்ட் மாநிலம் சார்.
1: சூப்பரா சொன்னீங்க மேடம். உத்தரகாண்ட் மாநிலம் ராம்நகர் காடுகளில் இது கண்டறியப்பட்டிருக்கு.
2: ராம்நகர் வனப்பகுதியில் இருக்கு சார் அந்த பறக்கும் மாநிலம்.
1: ஓகே மேடம், சூப்பரா கால் பண்ணி சரியான பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் எந்த மாநில அரசு தொழுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிவித்தது? மறுபடியும் சொல்றேன், சமீபத்தில் எந்த மாநில அரசு தொழுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிவித்தது அப்படின்றதான் கேள்வி. சரியான ஆன்சரை ஏன் கூட கால் பண்ணி பகிர்ந்துக்கோங்க. இப்போ சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 கெட் செட் கோ கேம் ஷோவோட ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான காலர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நெல்லிக்குப்பத்துல இருந்து சோபனா பேசுறேன்.
0: சோபனா மேடம், சமீபத்தில் எந்த மாநில அரசு தொழுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிவித்தது அப்படின்றதான் கேள்வி. ஹலோ,
1: ஜம்மு அண்ட் காஷ்மீர் சார்.
0: சூப்பர் மேடம், சரியான ஆன்சர் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
1: தேங்க்யூ சார்,
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, இன்னைக்கு கெட் செட் கோ கேம் ஷோ ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய பேர் கால் பண்ணி சூப்பரான ஆன்சர்ஸ்லாம் என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி ஷோ நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு கால் பண்ணி லைன் கிடைக்காதவங்க எல்லாருமே நாளைக்கு கால் பண்ணி நாளைக்கான கெட் செட் கோ கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைவா பாடல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
0: அதிரதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: Let's go. Let's go. Let's go.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பணியாளர் பொதுத்துறைகள் மற்றும் ஓய்வூதியர்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடெல்லியில் நடைபெறும் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கின் முழு அமர்வில் உரையாற்ற உள்ளார். ஓய்வூதிய வழக்கு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே சிறந்த ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இந்த பயிலரங்கம் வலியுறுத்துவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 22,000 ரூபாய் ஆரம்ப முதலீட்டில் குடிமக்களுக்கு மாதம் 25 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்ற உத்தரவாதம் அளிக்கும் ஒரு முதலீட்டு தளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி விளம்பரப்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் கூற்றுகளை மத்திய அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு அந்த காணொலி பொய்யானது என்றும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருந்து வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதால் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மருத்துவ நிபுணர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக புதுடெல்லி காவல்துறை துணை

ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டுவரி, சொத்துவரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் வசதிக்காக நாளை சிறப்பு முகாமை நடத்தவுள்ளது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் மற்றும் தட்டாஞ்சாடி விவிபி நகர் வீட்டுவரி வசூல் மையத்தில் நடைபெறும் முகாமில் அந்த பகுதியில் உள்ளவர்கள் பங்கேற்று வரியை செலுத்தலாம் என்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரை வடதமிழகம் மற்றும் வடக்கு கேரளம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த

செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரளம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. 7 நொடிகள். தொழில்நுட்பங்கள் மாறலாம், யுகங்கள் கடக்கலாம், ஆனால் புதுச்சேரியின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் தரம் குறையாத ரசனையோடும் தடம் மாறாத அன்போடும் திசையிலையெல்லாம் தன் இசையால் கட்டி போட்டிருக்கும் ஒரே உலகளாவிய முகவரி, உங்கள் இதய துடிப்போடு எப்பவுமே சின்காயிருக்கும் ஒரே இசை பேரரசு, இது புதுவையின் அடையாளம். இது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. பரபரப்பான இந்த 24 மணி நேர டிஜிட்டல் ஓட்டத்திலும் உங்க மனச ஒரு நிமிஷம் பாஸ் செஞ்சு ரம்யமான நினைவுகளுக்குள்ள ஒரு டைம் டிராவல் கூட்டிட்டு போக போற இசை மந்திரம் மதிய நேரத்து அழுத்தங்களை எல்லாம் காற்றில் கரைய வைத்தும் உங்கள் காதுகளுக்குள் தேன் வார்க்க வரும் ராகங்களின் சங்கமம், இது உங்கள் இதயத்தை வருடும் மெலடி மேஜிக்.
0: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. 7 நொடிகள். தொழில்நுட்பங்கள் மாறலாம், யுகங்கள் கடக்கலாம், ஆனால் புதுச்சேரியின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் தரம் குறையாத ரசனையோடும் தடம் மாறாத அன்போடும் திசையிலையெல்லாம் தன் இசையால் கட்டி போட்டிருக்கும் ஒரே உலகளாவிய முகவரி, உங்கள் இதய துடிப்போடு எப்பவுமே சின்காயிருக்கும் ஒரே இசை பேரரசு, இது புதுவையின் அடையாளம். இது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. பரபரப்பான இந்த 24 மணி நேர டிஜிட்டல் ஓட்டத்திலும் உங்க மனச ஒரு நிமிஷம் பாஸ் செஞ்சு ரம்யமான நினைவுகளுக்குள்ள ஒரு டைம் டிராவல் கூட்டிட்டு போக போற இசை மந்திரம் மதிய நேரத்து அழுத்தங்களை எல்லாம் காற்றில் கரைய வைத்தும் உங்கள் காதுகளுக்குள் தேன் வார்க்க வரும் ராகங்களின் சங்கமம், இது உங்கள் இதயத்தை வருடும் மெலடி மேஜிக்.

0: மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: புதுவையின் மூச்சுக்காற்றில் கலந்திருக்கும் ஒலே அலைவரிசை FM ரெயின்போ புதுவை 102.8 உங்க நினைவுகளின் டிஜிட்டல் அச்சு. இது உங்கள் இதயத்தை வருடும் மெலடி மேஜிக். 90s லவ் பண்ணனவங்களுக்கு இந்த ஒரு பாட்டோட இன்ட்ரோ மியூசிக் கேட்டாலே போதும், காலேஜ் நஸ்டால்ஜியா தானா வந்துடும். தேவாவோட இசையிலும் அரிகரனோட துள்ளலான மெலடி, காதலில் விழுந்த முதல் கணத்தின் ஞாபகம். இதோ காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒரு மெலடி.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:17:35. புதுச்சேரி அலையோடு பேசும் ஒரே அலைவரிசை FM ரெயின்போ புதுவை 102.8. கவலைகளை மறக்க இது ஒரு மருந்து. நம்ம மெலடி மேஜிக் தான் உங்க மனசுக்கு விருந்து. ரஞ்சித் சாரோட மியூசிக்கல்ல அரிஹரன் வாய்ஸ் தரும் அந்த மெஸ்மரிசம், மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஒரு காதலை உணர்ற தருணம். VIP திரைப்பட பாடல் மூலமா உங்களுக்காக.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: இணைந்திருங்கள் 102.8 வைபாக இருங்கள் நம்மோடு. உலகமே ரன்னிங்ல இருந்தாலும் நாம மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல டிராவல் பண்ணுவோம் நம்ம மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோடு. தேவா சாரோட ஒரு செம வைபான ரொமான்டிக் மெலடி, அதாவது காதலியின் வருகைக்காக காத்திருக்கும் ஒரு காதலின் ஏக்கம், இதோ நேருக்கு நேர் திரைப்பட பாடல்.

0: நேரம் 11:48 30 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 11:52 உங்க மனசுக்கு வேணும் ஒரு சின்ன ரிலாக்ஸ், அதுக்கு FM ரெயின்போ புதுவை 102.8 தான் என்னைக்குமே பெர்ஃபெக்ட் சாய்ஸ். வார்த்தைகள் மௌனமாகும் போது இசையை பேச வைக்கும் ஒரே ஜாலம் இது மெலடி மேஜிக். தேவா சாரோட கரியர் பெஸ்ட் மெலடி, அரியரன் வாய்ஸ்ல காதலை முதன் முதலா வெளிப்படுத்துற அந்த ஒரு அழகு, இதோ ஆஹா திரைப்பட பாடல்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை.

0: மட்டுமே.
1: சிவகாளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:55. கடிகார முட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு மணி நேரமா நாம கேட்ட அந்த 90s மெலடிகளின் அதிர்வுகள் உங்க மனசுக்குள்ளார அப்படியே உறைஞ்சு நிக்கும்னு நான் நம்புறேன். வெண்ணிலவில் ஆரம்பிச்சு சந்திரனில் முடிய போற இந்த 6 ராகங்களும் வெறும் பாடல் இல்லைங்க, உங்களோட பழைய நினைவுகளின் ஒரு டிஜிட்டல் காப்பகம். ஒரு மெல்லிய சாரலா தொடங்கி இப்ப ஒரு இசை பெருங்கடலா உங்க காதுகளுக்குள்ளார நிறைஞ்சிருக்கு. காலங்கள் மாறலாம், டெக்னாலஜிகள் அப்டேட் ஆகலாம், ஆனால் புதுச்சேரியின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் தரம் குறையாத ரசனையோடும் தடம் மாறாத அன்போடும் என்றும் உங்கள் உணர்வுகளின் முகவரியாக உங்கள் இதய துடிப்போடு சிங்காயிருக்கும் ஒரே இசை பேரரசு. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பயணம் இதோட நிறைவடைகிறது, ஆனால் இசை என்பது ஒரு முடிவில்லாத விண்வெளி. இந்த விண்வெளியில் மீண்டும் ஒரு இசை சிறகடிப்போடு உங்களை சந்திக்கு வருகிறேன். இசைக்கு மொழி இல்லை, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்கிற்கும் முடிவே இல்லை. மீண்டும் ஒரு ரம்யமான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் ரசனைக்கும் உயிர் கொடுத்த நண்பனாக உங்கள் வீட்டுப் பிள்ளையாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சீனு.

0: நேர்களை தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பு ராக்கெட்டான விக்ரம் 1 விண்ணில் ஏவுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ராக்கெட் என்ஜினை ரீஸ்டார்ட் செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் சர் கார்பில் சோபர்சிட் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், கிரிக்கெட் உலகம் தனது ஒளிமயமான நட்சத்திரங்களில் ஒருவரை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். 22,000 ரூபாய் ஆரம்ப முதலீட்டில் குடிமக்களுக்கு மாதம் 25 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என உத்தரவாதம் அளிக்கும் ஒரு முதலீட்டு தளத்தை பிரதமர் திரு

நரேந்திர மோடி விளம்பரப்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் கூற்றுக்களை மத்திய அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு அந்த காணொலி பொய்யானது என்றும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் அரசு நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை அரசு கோரும். அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரின் போது பல முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் வசதிக்காக நாளை சிறப்பு முகாமை நடத்த உள்ளது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் மற்றும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் நடைபெறும் முகாமில் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் பங்கேற்று வரியை செலுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 10 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழ்களை மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்ய வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. ஆறு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் உங்கள் அன்பு நண்பன் நிலையத்திலிருந்து ஆர்ஜே மேக்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப ஆழமான ஆனா நிறைய பேருக்கு வலியை கொடுத்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஆண்களுக்கு அன்பை வெளிப்படுத்தவே தெரியாது, அவங்க பாசத்தை காட்டவே மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் ரொம்ப சுலபமா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருவாங்க. ஆனா பல ஆண்களோட உண்மையான வலி என்ன தெரியுமா? நான் என் அன்பை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படுத்தினேன், ஆனா அது அவங்களுக்கு புரியலை. இதுதான் இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழாவோட ஷோவோட டாபிக். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நமக்கு கால் பண்ணி நீங்க உங்க அன்பை வெளிப்படுத்தி அதை எங்கெல்லாம் புரிஞ்சிக்கப்படலை அப்படின்றத என்னோட பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230. பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கால் ஒருத்தவங்க லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பாசத்துக்குரிய நண்பருக்கு பிற்பகல் வணக்கம்.
1: பிற்பகல் வணக்கம். பேர் சொல்லுங்க. நல்லாப்பாளையம் கலையரசு சார். நம்ம ஷோவோட டாபிக் கேட்டிங்களா? நீங்க உங்க அன்பை வெளிப்படுத்தி அது எங்கெல்லாம் புரிஞ்சிக்கப்படல?
2: புரிதல் மிக தவறான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இத
1: ஓகே,
2: இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரங்களிலும் நம்ம விதைக்கப்படுகிற நேரங்கள்லயும் அதை மிக சரிய மிக சாமர்த்தியமா மிக சாதுரியமா அதை தொடர்ந்து அதை கொண்டுட்டு வரவங்க எப்படி சரியான கோணத்துல இருப்பாங்க. தொடர் வண்டி பயணம், ஒரு பேருந்து பயணம் மாதிரி இந்த நட்பு இந்த உறவுன்னு நினைக்கிறவங்க நிரந்தரமா அந்த உறவை அந்த நட்பு உறவை துண்டிச்சுக்குவாங்க. அது துண்டிக்கிற நேரங்கள்ல நம்ம மனசளவுல நம்ம எவ்வளவு நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தோம், எவ்வளவு நம்ம அன்பு நம்ம நிறைய கொடுத்தோம், ஆனா கடைசி நமக்கு நிராசை தான் நம்மளுக்கு கிடைச்சி போச்சு. ஏன் இவங்க இப்படி முரண்பாடா நடந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன நெருடல், ஒரு சின்ன வழி இருக்கத்தான் செய்யும். அதையும் நினைச்சிட்டு இல்லாம கிட்டமாயும் வெற்றன மர அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க கிடைக்காத ஒரு பொருள், இங்க கிடைக்காத ஒரு உறவு, இங்க கிடைக்காத ஒரு நட்பு இன்னொரு இடத்துல கிடைக்குது சொன்னா அந்த இடத்துல பிடிச்சு
1: பண்ணிட்டான்.
2: ஆனா இப்ப நட்பை இப்ப வந்து பாசம் அப்படிங்கிற ஒரு அன்பை கொடுக்கறதுக்கு இப்ப நிறைய பேர் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. பாசம்ங்கிறது ஒரு நிலை மதிக்க முடியாத பொக்கிஷம் சொன்னா கூட ஏனோ அதனுடைய உன்னதம் என்ன அப்படிங்கறது ஒரு சிலருக்கு தெரியாமலே இருக்கு. பாசத்துக்கு விலை மதிக்க முடியாத சொல்லிருக்கோம், காசா பணமா கொடுத்தா குறைக்க போகுது, பாசத்தை கொடுக்கறதுனால அன்பு கொடுத்து அன்பை வாங்கறதுனால அந்த பகிர்ந்த இருக்கிறதுனால நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த விடியலுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கிறதுனால குடு கைபேசி கணினி தொலைக்காட்சி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இப்ப நேரமின்மைன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து

0: பெண்கள் வந்து வேகமான ஓட்டத்துல ஓடுறதா சொல்றாங்க.
1: ஓகே,
0: இந்த மாதிரி காதுகள் போயிட்டுனால இந்த நண்பர்கள்லாம் யாரு, உறவுகள்லாம் யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், அவங்க பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொய்முகத்தையும் போலியும் தனத்தையும் சில நேரங்கள காட்டி கொடுக்குது. அப்படி காட்டி கொடுக்க நேரத்தில் தான் நம்ம யாராரு எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: எடுத்துக்கிட்டாலும் கவலை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா?
0: ஆமா, எதுக்கும் எதிர்பாருங்க, அந்த நட்புக்கு தொடர்ந்து எழுதுவாங்கன்னு பாருங்க. அது எழுதுறதுக்கு அவங்க தவறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு நட்பை, இன்னொரு உறவை, அப்படி இன்னொரு இடத்துல பயணிச்சு போய் இதை விட்டு தள்ளுங்க. அப்படி போனதான் முடியும் போது ஐயோ நம்ம இவ்வளவு பாசத்தை கொடுத்தோம், நட்புக்கு அன்பை கொடுத்தோம், அவங்க வெளிப்படுத்த தெரியாம நம்மளை விட்டு விலகி போறாங்கன்னு நினைச்சுக்கிறதுன்னா அது நமக்கான நேரங்கள் தான் விரயமாகும். மனசு தான் ஒரு மன உளைச்சல் அலைச்சல் ஆகும், அது சில நேரம் மன கவலையா கூட ஆயிடும். அந்த இடத்துக்கு நாம் ஏன் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு சேடம்.
1: ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
1: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் உங்களோட விஷயத்தை என்னோடையும் நேர்களோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2272530 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்கள். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 12:15, 26 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நீங்க கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இன்னையோட நிகழ்ச்சியில நான் சூப்பரான ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தேன். ஆண்களாகி நீங்க நிறைய இடத்துல அன்பை வெளிப்படுத்திருப்பீங்க, ஆனா அது மத்தவங்களால புரிந்து கொள்ளப்பட்டிருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை என்னோடையும் நேர்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. அப்படி பகிர்ந்து காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் சார், இந்த மாதிரி நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்திருக்கா?
3: ஆப்வியஸ்லி, குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த உறவுகளுக்குள்ள அந்த ஒரு பிரியம் அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அப்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியில்லாம இருக்கும், அவங்களுக்காக நம்ம காஃபியோ அல்லது டீயோ போட்டு கொடுப்போம். அவங்க நமக்கு போட்டுக்கிறதுனாலதான் அவங்களுக்கும் சேர்த்து போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையாலுமே நம்ம அவங்களுக்காகத்தான் பிரதானமா போட்டுப்போம். சோ அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்லாதது, ஆண்கள் காமி அந்த அன்பு காமிக்கிறது அப்படிங்கறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சில சமயம் அவங்க ரொம்ப டல்லா இருப்பாங்க, அவங்க எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல ஜோக் அடிப்போம். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம கஷ்டத்துல இருக்கோம், இந்த சமயத்துல பாரு ஜோக் அடிக்கிறாங்கன்னு. ஆனா அவங்க கஷ்டத்துல இருக்கிறத அவங்க மூட மாறி நம்ம அடிக்கிற ஜோக்கினாலதான் அவங்க சிரிக்கணும், சிரிப்பாங்க அப்படிங்கறதுக்காக முயற்சி அல்லது எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்ல. அது மாதிரி என்னுடைய ரிலேஷன்ஸ்ல குறிப்பிட்ட இந்த கசின்ஸ் சர்க்கிள் எனக்கு நடந்திருக்கு. என்ன நான் மூட் ஆஃபா இருக்கேன், நீ இப்படி பண்றீங்க அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்லன்னு

0: கேட்கறதுதான் அந்த ஜோக் அப்படிங்கறதே சொன்னேன்னு. அப்புறமா தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ஆண்கள் இயல்பாகவே கோபம் வரும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பத்தாது, கமான் இன்னும் கொஞ்சம் கோபப்படு அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம், நீ ரொம்ப டென்ஷனா இருக்கப்பா ராஜா, நீ கோபப்படாத அப்படிங்கறத மறைமுகமாக சொல்லி அவங்களை காம் டவுன் பண்ண பாக்குறாங்க. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்கள்லாம் நம்ம ஜோக் படிச்சு அவங்க மூட மாத்திரம்னு தெரியாம அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே நாங்க டென்ஷன் இருக்கோம், இன்னும் டென்ஷன் ஏத்துறாங்கன்னு. சோ ஆண்களுடைய அந்த இயல்பான குணமே வந்து கோபப்படாம அவங்க ஏதாவது ஜோக் அடிச்சு அழுக அழுதாங்க அல்லது மூட் ஆஃப் வந்தாங்கன்னா சிரிக்க வைக்கணும் அப்படின்ட்டுன்னு கோபப்படுறாங்களா இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி அவங்களை காம் டவுன் பண்றாங்கன்னு. பட் ஆண்களுடைய அந்த கோட் வேர்ட்ஸ் அல்ல அவங்களுடைய இன்டென்ஷன் பெரும்பாலான சமயங்கள்ல மிஸ் இன்டர்பிரட் எதிர்க்க இருக்கிறவங்க பண்ணறதுனாலதான் ஆண்களினுடைய அந்த அன்பு காமிக்கக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படிங்கறது தெரியாம போயிடுது அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன்.
1: ஓ சூப்பர், சூப்பரா சொன்னீங்க சார். அப்ப நீங்க சொல்றது வந்து நான் வந்து வார்த்தையால உன் மேல அக்கறையா இருக்குன்னு சொல்லல, பட் என்னோட செயல்பாடுகள் அதை காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க.
0: எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நீ கஷ்டமா இருக்கிற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது, உன் உணர்வு எனக்கு புரியுது. ஆனா நீ கஷ்டமா இருக்கியப்பான கேட்டு மேலும் உனக்கு கஷ்டப்படுத்தப்படல, வேற நான் ஜோக் அடிக்கிறேங்கிற பேர்ல நான் ஜோக் அடிச்சேன்னா நீ சிரிக்க ஆரம்பிச்சுவேன். சோ இந்த மாதிரியான உணர்வுகள் ஆண்கள் எந்த ஒரு விஷயத்துலயே வெளிப்படையே கேட்க மாட்டாங்க. பட் பொருத்தமற்ற சில விஷயங்கள் என்னென்ன அப்படி செய்யறாங்களேன்னு தோணும். ஆனா மறைமுகமா அவங்க மூட மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆண்கள் செய்யறாங்க. இதுதான் பெரும்பாலும் மிஸ் இன்டர்பிரேட் ஆகுது இல்லையா?
1: ஓகே ஓகே சார். சந்திரசேகர் சார் சூப்பரா பேசுனீங்க, ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களோட விஷன்ல இருந்து ஒரு சூப்பரான கிளாரிட்டி கொடுத்தீங்க இந்த கேள்விக்கு. ரொம்ப நன்றி சார். நீங்களும் இந்த மாதிரி சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து அக்கறையாதா இருந்தேன், என்னோட உணர்ச்சிகள் வந்து இந்த இடத்துல புரிந்து கொள்ளப்படல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்த நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா கால் பண்ணி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு தான். பேசிட்டு இருக்கும் போதே காலர் ஒருத்தவங்க வராங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
2: சிதம்பரத்திலிருந்து கண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் கண்ணன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறாங்க.
1: சொல்லுங்க சார்.
2: கலையரசு சார், அன்பு வந்து வெளிப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நம்மள உதாசனப்படுத்துறவங்களும் நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்களோ வெளியில ஊர் போறாங்கன்னு வச்சுங்க, பாத்து போப்பா பாத்து போனா அந்த பஸ்ல ஏறிக்கா அங்க போன ரூம் போடு காலேஜ் இப்படி போய் பாரு அப்படின்னு சொல்றது வந்து சரிங்க அப்படிங்கறது வரை என்ன சும்மா நமக்கு தெரியாதா?
1: ஓகே, ஹலோ கேக்குது சொல்லுங்க சார்.
2: நமக்கு தெரியாதா சும்மா நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்புங்கிற பேர நம்மள போட்டு அட்வைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரிப்பா சரிப்பா நான் பாத்துட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த உதாரணம் படுத்தும் போது பாத்தீங்கன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும்.
1: ஓகே, இப்ப நாம வந்து அக்கறை எடுத்து சொல்ற விஷயம் வந்து அவங்கள வந்து சாதாரணமா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு உதாசீனப்படுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க.
2: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலயே உடம்பு சரியாக இருப்பாங்கன்னு வச்சுங்க, நம்ம என்ன போயிட்டு வந்தோமே மாத்திரை சாப்பிட்டு இப்ப இருக்கு எப்படி உடம்பு இருக்கு நல்லா இருக்குங்க ஏங்க இப்படி அப்படிங்கும் போது பார்த்தா நமக்கு கோவம் வந்துருங்க. நாம அவங்க ரொம்ப உடம்பு மேல ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கிற ஏது இருக்கிற எப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து டிஸ்டர்பா நினைச்சுக்கிறாங்க. ஹலோ.
1: ஓகே, இப்ப எப்படி வந்துன்னா இப்ப நம்ம ஆண்களோட அன்பு காட்டுற விதம் வந்து மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா?
2: சில பேர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சுக்கிறாங்க, சில பேர் உண்மையா எடுத்துக்குவாங்க.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே சார்,
2: அது ரெண்டு விதமா இருக்குங்க. இப்போ கேர்ள்ஸ் வந்து அது வண்டி ஓட்டிட்டு போகும்போது வந்து ஸ்டாண்ட் எடுக்காது போவாங்க, பார்த்து அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு போகுமா அப்படின்னு சொன்னேன்னு
1: வச்சுங்க, ஓகே
2: தேங்க்ஸ் அப்படின்ட்டு போவங்க இருப்பாங்க,
1: ஓகே
2: அப்படின்ட்டு போறவங்களும் இருப்பாங்க.
1: ஓகே ஓகே ஓகே. அப்போ அதனால சொல்லுங்க,
2: நாம சொல்ல வேண்டியது சொல்லிருந்துங்க.
1: ஓகே,
2: நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்திடணும், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிற பொறுத்து.
1: ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து அன்பு வந்து நம்ம நீங்க வந்து வெளிப்படுத்தி கண்ணன் சார் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு, பட் அது பெருசா மத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் அவருக்கு அது கவலை இல்லை அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டம் உங்களோடது
2: இருக்கு. அதே மாதிரி மீண்டும் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு தான்
1: இருப்போம். இந்த புரிதல் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்றது வந்து உங்களோட அன்பை கொடுக்கறதுல எந்த விதத்திலயும் தடையா இருக்காது அப்படிதானே?
2: இருக்காது, கண்டிப்பாங்க.
1: ஓகே ஓகே சார், கால் பண்ணி ரொம்ப அருமையா உங்களோட கருத்தை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
2: நன்றி
1: சார். நீங்களும் இந்த மாதிரி கருத்தை பகிர்ந்துக்கணும், உங்களுக்கு நீங்க காட்டின அன்பை மத்தவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதை பத்தின கருத்தை பகிர்ந்துக்கணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலர் வராங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் புதுவில இருந்து ஆசை தம்பி.
1: ஆசை தம்பி சார் சொல்லுங்க.
3: மேக்ஸ் சார்
1: சொல்லுங்க சார்.
3: மேக்ஸ் வந்து தம்பின்னு சொல்லலாம்.

0: மை சன் அப்படின்னு சொல்லலாம், அன்பான அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அன்பு வெளிப்படுது. நீங்க ஏத்துக்கிறீங்களா?
1: நன்றி சார், ஏத்துக்கிறேன் சார்.
0: ரைட், இது போன்ற உள்ளங்கள் இன்று இருப்பதால் தான் அந்த அன்பு வாழ்கிறது. கலியுகம் சார் இது. இந்த காலகட்டத்தில் அவன் வாழ்க்கையில் அவன் விரைவு உலகம், விரைந்து ஓடி இருக்கான். இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஒரு முதியவர், ஒரு குழந்தை, இல்லைன்னா ஒரு மூன்றும் தெரியல அவருக்கு. இதையும் அங்கேயும் எங்கேயும் போய் கேட்டுட்டு அலை பாஞ்சிட்டு இருக்காரு. அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருக்கான். என்னையா என்ன பண்ண பாவம், ஏதோ பண்ணினு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஏதோ கேட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த பாசம்ன்றது இல்லை என்று சொல்ல மாட்டேன். 105 பேர் இருக்கு வந்து போடியான்னு. ஆனா எல்லாரும் இருக்குதா? இல்ல, அந்த பாசம் இல்லை. அதனால அந்த பாசம் என்பது இன்னும் நிறைய வளர வேண்டி இருக்குது. நம்ம பாசத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இவர் ஏன் வாலண்டியர் இதெல்லாம் வந்து செஞ்சு? ஏன்னா காலம் அப்படி இருக்கு. அது உண்மையான பாசமா இருக்கும். அந்த காலத்தின் சூழ்நிலையில வந்து நமக்கு எதுக்கடா வம்பு, அவர் ஏதோ வந்து சொல்றாரு அன்புன்றாரு, அதை அப்படியே ஏத்துக்கிட்டு ஏதாவது வம்பு வந்து சேர்ந்து அம்பு அன்பு வம்பு
1: நகைச்சுவையா?
0: அப்படிதான் சார் ஆயிப்போச்சு. இன்னைக்கு
1: ஓகே
0: நகைச்சுவையா ஆக்கி விட்டாங்க சார். இன்னைக்கு அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அதனால யாரா அனைவருமே, அதாவது மாற்றான் வீட்டு குழந்தைக்கும் இன்னைக்கு யார் வந்து நம்ம வீட்டு குழந்தைகளா பாக்குறாங்களோ அன்னைக்கு தான் அன்பு வளருதுன்னு சொல்ல முடியும். மத்த குழந்தைக்கு ஈக்குவலா ஒரு ஸ்கூலுக்கு போறோம், அங்க ஒரு குழந்தை இருக்கு, அது நம்ம குழந்தை என்ன நீங்க ஒரு தெருவில் போறோம், அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, ஓரமா போப்பா கூட்டு போய் விடணும். அது நம்ம அதுதான் சார் அன்பு. அந்த அன்பின் வெளிப்பாடு இருக்கணும், அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி எங்க ஆண்களின் அன்பை ஏற்றுக்கொள்கிறார்களா?
1: நிகழ்வு இருக்கா உங்களுக்கு?
0: ரொம்ப பழக்கப்பட்டவரு அன்பா, அவருடைய ரொம்ப கண்டிப்பா அவரு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய போன் நம்பர் கேட்டா சார் அது வந்து அப்படின்றாரு. ஏன்னா அவரு புரிஞ்சுக்கல, அன்பை புரிஞ்சுக்கல. அன்பை புரிஞ்சிட்டு இருந்தாருனா கொடுத்துட்டு இருப்பாரு. அது மாதிரி நிறைய இருக்கு, இது மாதிரி நிறைய இன்சிடென்ட். ஏன்னா நாளைக்கு இதனால ஏன்னா ஒம்பு வருதுன்னு நினைக்கிறதுனால தான் அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா உண்பு அன்பிற்க முடியாது, உண்டு அடைக்கணும் முடியாதுதான். அதனாலதான் நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஓடி போய் செய்யறோம். அதையும் கல் மனசு ஆகிட்டு போறவங்களும் இருக்கிறாங்கன்றதுக்காக தான் இப்ப நீங்க இந்த தலைப்பு எடுக்கிறீங்க. அன்பை எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? கொஞ்சம் பேர் ஏத்துப்பது இல்லை. 90% ஏத்துக்கிறாங்க சார்.
1: ஓகே சார்,
0: ஓகே நன்றி.
1: ஓகே சார், மிக்க நன்றி சார், கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
0: ஓகே நன்றி.
1: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், உங்களோட கருத்தை சொல்லணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு தான். வெளியூர் நேர்களில் இருந்துதான் 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்கள். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திரு
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:33, 38 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 கேட்டுட்டு நேர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. இன்னைக்கு நாம என்ன கேட்டிருந்தோம்னா, நீங்க உங்க அன்பை வெளிப்படுத்தி அதை எங்கெல்லாம் புரிஞ்சிக்கப்படலை அப்படின்ற கேள்வியை தான் நாம வச்சிருந்தோம். அதுக்கு ஒரு நேர் ஒருத்தங்க நேராங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் வந்து விருதாச்சலத்துல இருந்து பார்த்திபன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க பார்த்திபன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது வந்து எல்லா நாளுமே பண்ணுற ஒரு விஷயம், காமனான விஷயமா தான் தெரியுது, அது ஒரு பர்டிகுலரான விஷயமா பார்க்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஓகே ஓகே ஓகே சார்.
1: இதனால தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்மளை வந்து பெருசாக நம்ம இவ்வளோ கேர் எடுத்து பார்த்து நம்மளை பெருசாக எடுத்துக்கலையே பட்சத்தில் தான் நம்ம வெளியே போனாலுமே நம்மளோட ஃபீலிங்காக இருக்கட்டும் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க வெளியே.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே சார், ஓகே சார், நல்லா பேசுனீங்க சார். கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே பேசுங்க தோழாவோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விஷயம் நிறைய விதமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே போல இன்னொரு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார்.

0: உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 240,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர் உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்று நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ் சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன் குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்கியூக்

0: மாகாணத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800 மேற்பட்டோர் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்போம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம் பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யோ ஃபி காயம் காரணமாக விலகியதை அடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:49 எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பாவல் நதாஷாவுக்கு அருகில் அமர்ந்திருந்தான். அங்கிருந்தவர்களுள் அவனே அழகானவன். நதாஷா குனிந்து வாசித்துக் கொண்டிருந்ததால் அடிக்கடி முன்புறமாக வந்து விழும் தலைமயிரை ஒதுக்கிவிட்டுக் கொண்டிருந்தாள். படிப்பதை நிறுத்திவிட்டு தலையை ஆட்டி குரலை தாழ்த்தி படித்த விஷயத்தை பற்றிய தனது அபிப்பிராயத்தையோ விமர்சனத்தையோ தனக்கு எதிராக இருப்பவர்களை அன்புடன் நோக்கி அவள் சொன்னாள். அந்த ஹஹோல் தனது மார்பை மேஜை விளிம்பின் மீது சாய்த்து கொண்டு ஓரக்கண்ணால்தான் திருகிவிட்டுக் கொள்ளும் மீசை முனைகளை பார்க்க முயன்று கொண்டிருந்தான். நிக்கலாய் நாற்காலியின் கம்பு மாதிரி விரைப்பாக நிமிர்ந்த கைகளால் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். மெலிந்த உதடுகள் கொண்ட அவனது அம்மை தழும்பு முகம் புருவமின்றி எந்தவித உணர்ச்சி பாவமும் இல்லாமல் ஒரு பொம்மையின் முகத்தைப் போலவே இருந்தது. பித்தளை தேநீர் பாத்திரத்தில் தெரியும் தனது முகத்தின் பிரதிபிம்பத்தையே அவன் தன் குறுகிய கண்கள் இமைக்காமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மூச்சு விடுகிறானா இல்லையா என்பதே சந்தேகமாயிருந்தது. சின்னவனான ஃபியோதர் படிப்பதை கேட்கும்போது தன் உதடுகளை சப்தமற்று அசைத்து கொண்டிருந்தான். புத்தகத்தின் வார்த்தைகளை தனக்குத்தானே திரும்ப சொல்லிக்கொள்வது போல் இருந்தது அந்த உதடுகளின் அசைவு. அவனது அடுத்த நண்பன் ஒரேடியாக குனிந்து குறுகி முழங்காலின் மீது முழங்கையை ஊன்றி முகத்தை உள்ளங்கைகளில் தாங்கி சிந்தனை வயப்பட்ட சிறு புன்னகையோடு அமர்ந்திருந்தான். பாவலுடன் வந்த இளைஞர்களில் ஒருவனுக்கு சுருள் சுருளான செம்பட்டை மயிரும் களித்துள்ளும் பசிய கண்

கண்களும் இருந்தன. நிலை கொள்ளாமல் அமைதியற்று நெறிந்து கொடுத்து கொண்டிருந்த அவன் எதையோ சொல்ல விரும்புவது போல தோன்றியது. இன்னொருவனுக்கு வெளுத்த தலைமயிர், நன்றாக ஒட்ட வெட்டிவிடப்பட்ட கிராப். அவன் தன் தலையை கையினால் தடவி கொடுத்து கொண்டு தரையையே பார்த்து கொண்டிருந்தான். எனவே அவனது முகம் சரியாக தெரியவில்லை. அந்த அறையில் ஏதோ ஒரு புதிய மங்களகரமான சூழ்நிலை குடிபுகுந்த மாதிரி இருந்தது. தாயின் உள்ளத்தில் இதுவரை தோன்றாத ஏதோ ஒரு அசாதாரண உணர்ச்சி மேலோங்கியது. நத்தாஷாவின் இனிய குரலின் பின்னணி இசையிலேயே அவள் தனது குமரி பருவத்து கும்மாளங்களை, ஆபாச சல்லாப பேச்சுக்களை, வாயில் எப்போதும் ஓட்கா நாற்றம் அடித்து கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகளின் வம்புத்தனமான கேலி பேச்சுக்களையெல்லாம் சிந்தித்து பார்த்தாள். அந்த நினைவுகளால் அவளது இதயம் தனக்குத்தானே அனுதாபப்பட்டு கொண்டது. தன் கணவனுக்கு தான் எப்படி மனைவியானாள் என்ற விஷயத்தையும் அவள் சிந்தித்து பார்த்தாள். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட கேளிக்கை விருந்தின் போது ஒரு நாள் இரவில் அவளை ஒரு இருளடைந்த வாசற்புறத்தில் அவன் வழிமறித்து பிடித்தான். அவளது உடம்பை சுவரோடு சாய்த்து அழுத்தினான். என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறாயா என்று முரட்டுத்தனமாக கேட்டான். அப்போது அவளது மனம் புண்பட்டு நொந்தது. எனினும் அவன் அவளது மார்பகத்தை வேதனை தரும் விதமாக பற்றி பிடித்து கொண்டு ஆவி கலந்து வீசும் அவனது உஷ்ண சுவாசத்தை அவளது முகத்தின் மீது பிரயோகித்தான். அவனது பிடியிலிருந்து தப்புவதற்காக அவள் முரண்டு திமிரி ஒரு பக்கமாக ஓட பார்த்தாள். எங்க போகணும் என்று இறைந்தான் அவன். பதில் சொல்லு உன்னத்தான். அவள் எதுவுமே சொல்லவில்லை. தான் அடைந்த துன்பத்தாலும் அவமானத்தாலும் அவளது மூச்சே திணறி போய்விட்டது. யாரோ கதவை திறந்து கொண்டு வாசல் பக்கமாக வந்தார்கள். மெதுவாக அவன் தன் உடம்பு பிடியை நெகிழ விட்டான். ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்யாண பேச்சுக்கு அம்மாவை அனுப்பி வைப்பேன். ஆமா என்றான் அவன் சொன்னபடியே செய்துவிட்டான். தாய் தன் கண்களை மூடி நெடுமூச்செறிந்தாள். மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நான் அறிய விரும்பவில்லை. மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையே அறிய விரும்புகிறேன் என்று எதிர்வாதம் பேசும் குரலில் சொன்னான் நிக்கலாய். அதுதான் சரி என்று கூறிக்கொண்டே எழுந்தான் அந்த செம்பட்டை தலையன். நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கத்தினான் ஃபியோதர். வாக்குவாதம் பலத்தது. வார்த்தைகள் தீப்பிழம்புகள் போல சுழலத் தொடங்கின. அவர்கள் எதை பற்றி இப்படி சத்தம் போட்டு பேசிக்கொள்கிறார்கள் என்பது தாய்க்கு தெரியவில்லை. எல்லோருடைய முகங்களும் உத்வேக உணர்ச்சியால் இரத்தம் பாய்ந்து சிவந்து போயிருந்தன. எனினும் எவரும் நிதானம் இழக்கவில்லை. அவளுக்கு கேட்டு பழக்கப்பட்டு போயிருந்த எந்த ஆபாச ஏச்சு பேச்சுக்களையும் அவர்கள் பிரயோகிக்கவில்லை. இந்த பெண்ணின் முன்னிலையில் அப்படி பேசுவதற்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்று தீர்மானித்துக் கொண்ட தாய், நத்தாஷாவின் முகத்தில் தோன்றிய உக்கிர பாவத்தை காண்பது தாய்க்கு பிடித்திருந்தது. நத்தாஷாவோ அவர்கள் அனைவரையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். இவர்கள் அனைவருமே இன்னும் குழந்தைகள்தான் என்று கருதி பார்ப்பது போலிருந்தது அந்த பார்வை. ஒரு நிமிஷம் பொறுங்கள் தோழர்களே என்று அவள் திடீரென்று கத்தினாள். உடனே எல்லாரும் வாய்மூடி மௌனமாக அவளையே பார்த்தனர். நாம் சகல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களில் யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் சொல்வதே சரியானது. நம்மிடம் உள்ள பகுத்தறிவின் ஒளியை நன்றாக தூண்டிவிட்டுக் கொள்ள வேண்டும். கீழ்ப்பட்டவர்கள் நம்மை நன்றாக பார்க்கட்டும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்மிடத்தில் நேர்மையான உண்மையான தீர்ப்பும் தீர்மானமும் இருந்தே ஆக வேண்டும். நாம் உண்மையை பொய்யை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஹோல் அவள் கூறியதை கேட்டு அவளது பேச்சுக்கு தக்கபடி தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான். நிக்கலாயும் செம்பட்டை தலையனும் பாவலுடன் வந்த இன்னொரு பையனும் ஒரு தனி கோஷ்டியாக பிரிந்து நின்றார்கள். என்ன காரணத்தாலோ தாய்க்கு அந்த கோஷ்டியினரை பிடிக்கவில்லை. நத்தாஷா பேசி முடித்த பிறகு பாவல் எழுந்து நின்றான். நமக்கு வயிறு மட்டும் நிரம்பினால் போதுமா, இல்லை அது மட்டுமில்லை என்று அந்த மூவரையும் நோக்கி அமைதியாக சொன்னான். நமது முதுகிலே குதிரை ஏறி கொண்டிருப்பவர்களுக்கு, நமது கண்களை திரையிட்டு மூடி கட்டிவிட்டவர்களுக்கு நாம் எல்லாவற்றையும் பார்க்கவே செய்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டத்தான் வேண்டும். நாம் முட்டாள்கள் அல்ல, நாம் மிருகங்கள் அல்ல,
வயிற்றை

0: நிரப்புவதோடு திருப்தி அடைந்து விடுவதற்காக மட்டுமல்லாமல் கௌரவம் உள்ள மனிதர்களாக வாழ விரும்புகிறோம். நம்மை நரக வாழ்வுக்கு உட்படுத்தி நம்மை ஏய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மைவிட சிறந்த அறிவாளிகள் என்று தம்மை காட்டிக்கொள்ளும் நமது எதிரிகளுக்கு நாம் அவர்களுக்கு சமதையான அறிவாளிகள், ஏன் அவர்களை விட சிறந்த அறிவாளிகள் என்பதை காட்டித்தான் ஆக வேண்டும். அவன் பேச்சை கேட்டு தாயின் உள்ளத்தில் ஒரு பெருமை உணர்ச்சி உள்ளோட்டமாக ஓடி செலுத்தது. அவன் எவ்வளவு அழகாக பேசினான். போதுமான அளவுக்கு சாப்பிடுபவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் சிலர்தான் நேர்மையானவர்கள் என்றான். அந்த ஹஹோல் முடை நாற்றம் எடுத்து நாறும் இன்றைய கேவல வாழ்வுக்கும் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் மனித குலத்தின் சகோதரத்துவ சாம்ராஜ்யத்துக்கும் இடையே நாம் ஒரு பாலம் கட்டியாக வேண்டும். தோழர்களே, அதுதான் இன்று நம்முன் நிற்கும் வேலை. போராடுவதற்குரிய காலம் வந்துவிட்டதென்றால் ஏன் கையை கட்டிக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கரகரத்த குரலில் ஆட்சேபித்தான் நிக்கலாய். நடு இரவுக்கு பிறகுதான் அந்த கூட்டம் கலைந்தது. கலையும் போது நிக்கலாயும் செம்பட்டை தலையனும் தான் முதலில் வெளியேறினர். இதை கண்டதும் தாய்க்கு அவர்களை பிடிக்கவில்லை. அவர்களை அவள் வணங்கி வழியனுப்பும்போது, உங்களுக்கு ஏன் இத்தனை அவசரமோ என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள். நஹோத்கா, என்னை வீடு வரை கொண்டு வந்து விடுகிறீர்களா என்று கேட்டாள் நதாஷா. கண்டிப்பாய் என்று பதிலளித்தான் ஹஹோல்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: இனி கேட்கலாம் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பு ராக்கெட்டான விக்ரம் 1 நண்பகல் 12:05 அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் இருந்து ஒரு நினைவு அட்டையில் அச்சிடப்பட்ட வந்தே மாதரம் என்ற சிறப்பு செய்தியை அந்த ராக்கெட் விண்வெளிக்கு எடுத்து செல்கிறதா. இதனிடையே இந்த திட்டத்தில் பங்கேற்ற விஞ்ஞானிகளை செல்போனில் தொடர்பு கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விக்ரம் திட்ட விஞ்ஞானிகள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக காலை 11:30 அளவில் விண்ணில் ஏவப்பட இருந்த இந்த ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாக ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான சிறப்பு தன்மையற்ற கொள்கை என்பது இந்தியாவிற்கு வெறும் கூற்று மட்டுமல்ல, அது ஒரு உறுதியான செயல்திட்டம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற படைகளுக்கு முதலிடம் மாநாட்டில் பேசிய அவர், பயங்கரவாதிகளை அவர்களது வீட்டு வாசலில் மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் அவர்களின் மறைவிடங்களுக்குள் புகுந்தும் இந்தியா தாக்கும் என்று தெரிவித்தார். புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த சௌருஷ்டம் 2026 என்ற 3 நாள் சர்வதேச கருத்தரங்கு நேற்று நிறைவு பெற்றதா. தாய்லாந்து, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, இலங்கை, இந்தோனேஷியா, நேபாளம், இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற கல்வியாளர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை மற்றும் சுகாதாரத்தின் பல்வேறு துறைகளில் தங்களது நிபுணத்துவத்தையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு கட்டாயமாக உரிமம் பெற வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது. புதிய உரிமம் பெற நாய் ஒன்றிற்கு ₹200 மற்றும் புதுப்பிப்பு கட்டணமாக ₹150 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் வளர்ப்பு நாய்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்குள் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 15 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை என்கிட்ட கேட்கலாம். நிலையத்திலிருந்து உங்களுக்கான பாடல் இங்க இருந்து நான் ஒளிபரப்புவேன். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் ஒன்று உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: December 30th, 1865. December 8th, 1881.
4: December 7th, 1903.
5: January 2nd, 1920.
6: January 15th.

0: எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவ மௌத்தர்னு கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்னு பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்னு கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: நேரம் ஒரு மணி 10:32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் வித் மீ ஆசியமாக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கறதுக்காக சூப்பரான காலர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். பர்வீன் திருவண்ணாமலை.
0: பர்வீன் மேடம், என்ன பாட்டு வேணும்?
1: சின்னார் படத்துல இருந்து படக்கோட்டை பட்டம் பாட்டு போடுங்க.
0: சூப்பரா போட்டலாம் மேடம். கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. நேர்கள், நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்ப பாடலை எங்ககிட்ட இருந்து கேட்கணும், எங்க நிலையத்தில இருந்து நாங்க உங்களுக்காக பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மொபைல் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: நேரம் 1:16 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 நேயர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில பாட்டு கேட்கறதுக்காக நம்ம கூட இணையும் அந்த நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், வாழைப்படாமலையும் கலா பேசுறேன்.
0: நலம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம்.
0: ஓகே மேடம், என்ன பாடல் வேணும்?
1: ராசி படத்துல இருந்து ஆத்தோரத்திலேயே ஆலமரம் ஆலமரம் அந்த பாடல்.
0: ஓகே மேடம், உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடலை நாங்க ஒலிக்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹாய் ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில அடுத்ததான் வரும் காலர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? துணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
1: கலைவாணி மேடம், என்ன பாடல் வேணும்?
2: கண்ணுக்குள்ள வந்த படத்துல இருந்து ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் சார்.
1: கண்ணுக்குள் நிலவு படத்துல இருந்து வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய் ஸ்நேகிதியே, அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிற நேர் யாரு? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார், பாண்டியன் ஜெயா கிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் ஜெயா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா இருக்கேன்.
4: ஓகே மேடம், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
5: படம் பெரியண்ணா சார், பாடல் பொள்ளாச்சி மலர் ஓட்டல்.
4: ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: தேங்க்யூ சார்.
4: நேர்களை, நீங்களும் உங்களோட விருப்பப்படலை கேட்கணும்னா மொபைல் போனை எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி கால் பாடல விருப்ப பாடல கேளுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 1:38, 22 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்ப்பா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ் செல்வி பேசுறேன்.
3: வணக்கம் மேடம். மேடம்க்கு என்ன பாட்டு வேணும்?
4: மேடத்துக்கு என்ன சேமச்சான் பாட்டுல இருந்து ஆடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தியில் செய்தி சொன்ன மண்ண வருதான் அந்த பாட்டு.
3: ஓகே மேடம், சூப்பரா பாடியே காமிச்சிட்டீங்க. நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: நன்றிப்பா,
3: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம்.
4: நன்றி.
3: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும்னா மொபைல் போனை எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2272303 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேயர் கேட்ட விருப்ப பாடல், அவங்க பாடின விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேரம் 1:44 42 ஆயிட்டு இருக்கு. இன்ப புது 102.8 நேர்கள் கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும் மேடம்?
2: காதலர் தினம்.
1: காதலர்
2: தினம்.
1: ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சரி, ஓகே, தேங்க்யூ.
1: நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பர் தான். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர் கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஐஸ்வர்யா மேட்டுப்பாளையத்துல பேசுறேன் சார்.
1: ஐஸ்வர்யா மேடம், என்ன பாடல் வேணும்?
0: சாமுராயில இருந்து மூங்கில் காடுகளை.
1: ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ சார்.
1: ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி இந்த பாடலோட நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் பாய் பை ஃப்ரம் ஆர்ஜே மேக்ஸ்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிறைவாக வரும் காலர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16, நான்கு நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான மதிய நேர வணக்கம்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம்.
1: இனிமையான வணக்கத்தோட விளம்பரத்தை கேட்டாச்சே. சோ என்ன நிகழ்ச்சியில இருக்கும் அப்படின்னா, மனதை மயக்கக்கூடிய ஒரு பழமையான பாடல்களை வழங்கறதுக்காக நான் வந்தாச்சு. உங்க ஆர்ஜே லாவண்யா, காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்க போறோம். 1961 சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி சரோஜாதேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த திரைப்படமான பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்தா ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். யாருடைய குரல்கள்லன்னு பாத்தீங்கன்னா, TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் சூப்பரான ஒரு சாங் வருது. சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜாதேவியுடன் நடிப்புல

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பெண்களை வர்ணிப்பு அப்படின்னாலே அது நிறைய கவிதைகள்ல சொல்லிட்டே போலாம். ஆனா அப்படி ஒரு பாடலை தான் நம்ம கேட்க போறோம், கண்ணதாசனுடைய வரிகள்ல. ஆஹா, ஒரு ஒரு வார்த்தைகளும் இப்படி ஒரு வர்ணிப்பா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூட ஒரு பாடல் தான் கேட்க போறோம். பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 2:29:38 ஆயிட்டு. சோ அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1964 வெளிவந்த சிவாஜி பிலிம்ஸோடு தயாரித்த முதல் தமிழ் திரைப்படமான புதிய பறவை படத்திலிருந்தா பாடல் கேட்க போறோம். பி. சுஷிலா குரலில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
3: காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பழைய பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1963 MGR, சரோஜாதேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த திரைப்படமான பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்தா பாடல் கேட்க போறோம். TM சவுந்தரராஜன் மற்றும் பி. சுஷிலா குரல்களில்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பழமையான பாடல்களை கேட்கறதே இனிமைதான், அதுலயும் இன்னும் இனிமையான பாடல்களை கேட்கறது இன்னும் இனிமை இல்லையா? சோ சூப்பரான ஒரு பாடல் வருது அடுத்த பாடலாக, மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: 1962 ஏ பீம்சிம் இயக்கத்துல வெளிவந்த திரைப்படமான பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து அடுத்ததா பாடல் கேட்க போறோம். TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல்

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் கேட்க போறோம் டி என் சவுந்தரராஜன் குரலில் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து. நிலைத்த நேரம் 2:47:28.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
3: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
3: பின்றாங்கப்பா,
5: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: லெட்ஸ் கோ.

1966 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்துல வெளிவந்த திரைப்படமான அன்பே வா திரைப்படத்திலிருந்தா நிறைவான பாடலை கேட்க போறோம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில பி சுஷிலா குரல்ல லாஸ்ட் அவர் சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். ஸோ நம்மளுடைய யூத், அதாவது நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஷோ. ஸோ நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்கள். 2217160 2275230 நம்பர்ஸ்க்கு தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஹலோ மக்களே, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் சரியா 3:01 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில உங்களை என்டர்டெயின் பண்ண வந்திருக்கேன்னா உங்க ஏஞ்சலா.
1: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்கள் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
0: இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஆட போறோம். நான் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டோட நடுவரிகளை, அதாவது மிடில் லைன்ஸ, சாதாரண சினிமா டயலாக் மாதிரி பேசி காட்டுவேன். அது என்ன பாட்டுன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போமா. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: ஹலோ மக்களே, இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் காலர் வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்க, யார் என்னன்னு சொல்லிட்டு பேசுவோம். ஹலோ.
2: ஹலோ,
1: சொல்லுங்க டூர், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஷாம், சென்னையில இருந்து பேசுறேங்க.
1: வெரி குட், சென்னையில இருந்து நமக்காக ஒரு நேயர் கால் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம ஷோட இன்னைக்கு கேம் என்னன்னு
2: தெரியுமா? தெரியலையே, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஒன்னும் இல்ல, சிம்பிள் தான். நான் வந்து ஒரு பாட்டோட மிடில் லைனை வந்து டயலாக் மாதிரி சொல்லுவேன், சரியா?
2: ஓகே,
1: அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: ஓகே, நான் கொஞ்சம் வீக் தான், பட் ட்ரை பண்றேன்.
1: ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் சாங் போயிடலாமா?
2: ஆ, ஓகேங்க.
1: காதல் என்பது காஃபிய போல இருக்கும், அது ஆறி போனா ரொம்ப கசக்கும், ஆனா காஞ்சி போன மிளகா பஜ்ஜி கேக்க மாதிரியே இனிக்கும்.
2: காஞ்சி போன மிளகா பஜ்ஜியா? இந்த பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே.
1: நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபேமிலியரான சாங் தான்.
2: என்ன பண்ணிருக்கீங்க?
1: ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களும் என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230. அடுத்ததா ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: வெல்கம் பேக் டு கல்லூரி பூக்கள் ஷோ. நேரம் சரியா 3:15:31 ஆயிட்டு இருக்கு. நம்மளோட கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ டூட்.
3: ஹலோ,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேரு பிரதோஷ், நான் பாடசேரில இருந்து பேசுறேன்.
2: ஹாய் பிரதோஷ், என்ன படிக்கிறீங்க? காலேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு?
3: நான் இப்ப கரண்டா 3rd இயர் இன்ஜினியரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன்.
2: என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, நல்ல பழக்கம். தூக்கத்தை விட ஒரு பெஸ்ட் தெரபிஸ்ட் வந்து வேற யாருமே கிடையாது. பாட்டு கேக்குற பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு?
3: டெஃபினட்டா பாட்டு கேட்காம நான் தூங்கவே
2: மாட்டேன். ஓகே, அப்ப நம்மளோட கேம் ஷோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னியோட டாபிக் பத்தி
3: தெரியும். தெரிஞ்சதா கால் பண்ணேன்.
2: ஓகே, அப்ப ரெடியா இருக்கீங்களா? கேமுக்கு போயிடலாமா?
3: போயிடலாம்.
2: ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாங். தொட்டு பேசுறப்போ ஷாக் அடிக்கலாம், காதல் செய்யற நேரம் மோட்டார் வேகம் அதிகமாகலாம், இரவுல பேட்டரி நடுவுல கூட தீந்து போகலாம்.
3: என்னடா
2: என்ன இது, இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க? சேலஞ்சிங்கா சொல்லட்டுமா? ஓகே, உங்களுக்கான செகண்ட் சாங். கேமமில் பூவோட ஸ்மெல்ல அந்த பொண்ணோட லிப்ஸில் நான் வந்து பார்த்தேன். சோவியட் அப்புறம் ஓவியட்டோட கவிதைகளை அந்த பொண்ணோட கண் விழிகளை
3: பார்த்தேன்.
2: பரவாயில்ல, உடனே சொல்லாததுனால நான் தப்பிச்சேன். பரவாயில்லையே, பயங்கரமான பாட்டு கேட்குற ஆளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, வெரி நைஸ். கோடி பேர்ல ஒண்ண மட்டும் தொடுகிற மொழியிலேயே நான் அறிவேன், பேர் அன்பு மாதிரி வேற எதுவுமே இல்ல, நீ போதும் நானும் ஏழை இல்ல. அப்பாடா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹிண்ட் வேணுமா?
3: ஓகே, ஹிண்ட் கொடுத்தா பெட்டரா இருக்கும்.
2: ஓகே, இது வந்து சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். ஓகே, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோயின் வந்து கண்ணு தெரியாம இருப்பாங்க. ரொம்ப கிட்ட
3: நெருங்கிட்டீங்க.
2: ஓகே, நானே சொல்லட்டுமா?
3: ஃபைன் ஃபைன்.

0: ஆகாசத்தை நான்
1: பாக்குறேன்.
0: ஓகே, ஆனா நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டும் வந்து லெஸ் தென் 2 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: நன்றிகள்.
0: அண்ட் தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.
0: கலர் புக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
0: கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில் நேரம் சரியா 3:25 38 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம கூட ஒரு காலர் வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ,
3: வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
3: நான் பாண்டிச்சேரியில இருந்தேன், என் பேர் ரவி.
0: ரவி, ஓகே. காலேஜ் போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு?
3: பிகாம் படிக்கிறேன் நான்.
0: அதுக்கப்புறம்
3: போய் செட் ஆயிட்டு சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓஹோ, என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட?
3: அதுக்கப்புறம் தெரியாது, பயங்கரமா
0: திட்டுவாங்க.
3: எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், பட் வந்து காலேஜ் வந்து ஃபுட்பால் விளையாட மாட்டாங்க, எல்லாம் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. அவங்க கூட மிங்கிள் ஆகி விளையாடுறதும் திட்டம் அதிகமா விழுது, ஆனா ஜாலியா இருக்கு,
0: ஜாலியா இருக்கு. நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்க?
3: ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது மோஸ்டா சாங்ஸ் தான் கேட்பேன் நானு. அது சாங்ஸ் கேட்டாலே மோஸ்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அதை தாண்டி புக்ஸ் படிப்பேன், போர் அடிச்சு நான் புக்ஸ் ஏதாவது படிப்பேன்.
0: தெரிஞ்சுக்கலாம் போல, நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, நிறைய நாலேஜ் இருக்கும்.
3: இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்தை வளர்த்து இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே, வெரி நைஸ். இன்னைக்கு நம்ம ஷோவோட டாபிக் என்னன்னு
3: தெரியுமா? கேட்டேன், ஆக்சுவலி முழுசா எனக்கு தெரியல. சாங் நீங்க வந்து டயலாக் மாதிரி சொல்லுவீங்க, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் கரெக்டா?
0: ஆமா, சாங்கோட ஏதாச்சும் ஒரு லைனை வந்து நான் டயலாகா சொல்லுவேன், அது வந்து நீங்க என்ன சாங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான்.
3: சரி, ஓகே
0: ஓகே, ரெடியா?
3: ரெடி தான் நினைக்கிறேன், சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாங்.
3: ஓகே,
0: ஒளி பூக்குற இருள் நீ, வாழ்வில் பொருளாகிய வழி, தீர்க்கும் வழியாய் வாஞ்சை தரும் தருபவள் நீ.
3: இது என்ன, இது ஏதோ ஒரு தமிழ் புக்ல ஒரு பாட்டு மாதிரி இருக்கு.
0: இது வந்து எப்படி சொல்றது,
3: க்ளூ கிடைக்குமா?
0: இது ஒரு ரீயூனியன் சாங் மாதிரி,
3: ரீயூனியன்.
0: ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது வர சாங் இது.
3: ஓகே ஓகே ஓகே,
0: ஒரு செப்பரேஷனோட பெயினை சொல்லக்கூடிய ஒரு சாங்.
3: ஒளி
0: பூக்குற இருள் நீ, வாழ்வில பொருளாகி வலிய தீர்க்கிற வலி நீ.
3: மாயநதி கரெக்டா?
0: பரவாயில்ல, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேப்பீங்களோ டக்கு டக்குனு ஆன்சர் சொல்றீங்களே.
0: டக்கு டக்குனு எங்க சொன்னேன், இதுக்கே டக்குனு தெரியல. ஆனா நான் ரெகுலரா கேக்குற சாங் இது, டக்குனு லைன் ஆஃப் சொல்லும் போது எனக்கு புரியல. ரொம்ப பிடிச்ச சாங் இந்த சாங்கு. நிறைய சாங்ஸ் கேட்பேன் தனியா இருக்கும்போது, இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது மோஸ்ட் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், நல்லா கேட்டுட்டு இருப்பேன்.
1: ஓகே ஓகே. இப்போ உங்கள் காலேஜில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃபு இல்லைன்னா காலேஜில் இருக்க ஒரு நல்ல மெமரி அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க?
0: மெமரிஸ்னால் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே வந்து ஒன்றா சுற்றுறது. பீச்சுக்கு போவோம், அடிக்கடி பீச் போவோம், ராக் பீச் போயிட்டு சுற்றிட்டு இருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது கொள்வது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்து எனக்கு ஸ்கூல் டைம்ஸ்லாம் கிடைக்கல, ஏன்னா ஸ்கூல் டைமில் வந்து நாங்கள் வெளியெல்லாம் மோஸ்ட்டாக தனியாகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லாம் போக மாட்டோம். பட் இப்ப போறது காலேஜ் டைம்ல போறது ரொம்ப புதுசா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஃபேமிலி கூட போறது தனி ஃபீலா இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு. வெளிய போறது பீச் இல்லாம.
1: உங்களுக்கு காலேஜ்ல பிடிச்ச ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்காங்களா, உங்களை இன்ஸ்பயர் பண்ணவங்க அந்த மாதிரி?
0: ஆக்சுவலி காலேஜை விட ஸ்கூல்ல ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க எனக்கு. இப்ப காலேஜ்ல HOD பிடிக்கும்.
1: HOD பிடிச்சாலும்னா நீங்க உங்க HOD அவ்வளவு நல்லவங்களா? எல்லாரும் HOD தான் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க.
0: இல்ல, அவங்க கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி நல்லா எப்படி சொல்றது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதனால HOD பிடிக்கும். என்கிட்ட எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் எங்க கிளாஸ்ல.
1: ஓகே ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஃபார் காலிங். ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்க கூட பேசினதுல வந்து டைம் போனதே தெரியல.
0: தேங்க்யூ சோ மச்.
1: அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் மெமரிஸ் வித் மீ. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கல்லூரி புக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய காலர்ஸ் நம்ம கிட்ட கால் பண்ணி சுவாரஸ்யமான சில விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேமும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230. அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: என்ன
2: சொல்ற
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: Let's go.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர் நேருவீதி புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கல்லூரி புகழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மகாலட்சுமி. நான் டாக் காலேஜ் படிக்கிறேன்.
0: ஓகே, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க?
1: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: ஓகே ஓகே. காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட காலேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க.
1: இங்க காலேஜ் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பராவே இருக்கும்.
0: ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் படிக்கிற டிபார்ட்மெண்ட், சோ படிப்போம், நல்லா என்ஜாயும் பண்ணுவோம், ஜாலியா இருக்கும்.
0: ஜாலியா இருப்பீங்க. ஓகே. உங்களுக்கு அவோட ஹாபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க?
1: நான் எப்பவுமே டிராயிங் வரைவேன், அப்புறம் பாட்டு பாடுவேன்.
0: பாட்டு பாடுவீங்களா? எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடி காமிக்கிறீங்களா?
1: பாட்டா?
0: ஓகே, பாடுங்க.
1: மலர்கள் கேட்டே மலர்கள் கேட்டே அமிதம் தந்தனை எதைதான்.
0: சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு.
1: Thank you.
0: ஓகே, இப்போ உங்க காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு லைஃப் லெசன் கத்து இருந்திருப்பீங்களா? ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
1: நல்லா படிக்கணும், அதான்.
0: நல்லா படிக்கணும். ஓகே. ஏதாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஏதோ ஒரு பொண்ணு கிட்டயோ இல்ல பையன் கிட்டயோ மொக்க வாங்கின மொமெண்ட் மாதிரி ஏதாச்சும் இருக்கா காலேஜ்ல?
1: அது நிறையவே இருக்கு. காலேஜ்னால நம்ம மொக்க வாங்காம வெளியே வரவே முடியாது.
0: அதுல ஏதாச்சும் ஒரு ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா?
1: நம்ம ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் நமக்கு ஸ்டாஃப் கேட்பாங்க, தெரியும் நினைச்சிட்டு எழுந்து சொல்லுவோம், பட் அது கண்டிப்பா தப்பா போயிடும்.
0: கான்ஃபிடண்டா தப்பான ஆன்சர் சொல்லும் மொமெண்ட்.
1: ஆமா, கான்ஃபிடண்டா. ஆமா, ஹோல் கிளாஸ் கைத்தட்டு.
0: என்ன பண்ணுவாங்க என்ன பாட்டுன்றது தேடல் எல்லாமே ஞானத்துல முடியும். நான் உன்னை தேடுற வேலையில நீ மேகமா ஓடி விட்டாய். கெஸ் பண்ணுறீங்களா?
1: நான்
0: வேணா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? உங்களுக்கு நான் டைரக்டாவே சொல்றேன். மௌனத்தின் தேடல் என்பதெல்லாம் ஞானத்தில் முடிகின்றதே. நானுனை தேடும் வேலையிலே நீ மேகம் சூடி ஓடிவிட்டாய்.
1: தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. என்ன சாங் தெரியல?
0: தொண்டை வரைக்கும் வருதா? ஏதாவது ஹிண்ட் கொடுக்கட்டுமா? இது வந்து ஆக்டர் கார்த்திக் நடிச்ச படம்.
1: இது நல்ல எல்லை சாங்.
0: ஓ, வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு பாட்டு ஏதாச்சும் ஈஸியான சாங்க கொடுக்கட்டுமா? ஓகே. யாரோ கூடவே வருவாங்க, யாரோ பாதியில போவாங்க, அது யாரு என்னன்னு ஒன்னும் நம்ம கையில இல்ல. சாங் பேர் சொல்லுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: Thank you.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: அன்பான கல்லூரிப்புகள் நேயர்களே, நேரம் போனதே தெரியாம நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கேம் ஷோல டயலாக்ஸ் வச்சு சம சூப்பரா பாட்டை கண்டுபிடிச்சு அசத்தன நம்ம காலர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். லைஃப்ல படிப்பு, எக்ஸாம்ஸ், ஃபியூச்சர்னு எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் இந்த அழகான இளமை காலத்தை ரசிச்சு வாழ மறக்காதீங்க. ஆல்வேஸ் செலிபிரேட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஞ்சலா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 102.8. ஸ்டே பாசிட்டிவ், கீப் ராக்கிங். டாடா, பை பை.

0: காற்றின் கந்திருக்கும் நேர்களுக்கு இணையதொரு மாலை வணக்கம். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் இங்க ஒரு ஆர்ஜே தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய கோ ஆர்ஜே
1: எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ தான் நம்மளோட கட் கேமரா ரோலிங். ஸோ நாங்க ரெண்டு பேரும் வந்தாச்சு, களத்துல இறங்கியாச்சு. ஸோ நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
0: ஸோ என்ன ட்விஸ்ட்னு எல்லாருக்கும் சொல்லிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய வெவ்வேறு காலகட்டங்களில் வந்திருக்கக்கூடிய அவருடைய பஞ்ச் டைலாக்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அந்த லவ்வபிளான டைலாக்கை வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ நீங்களும் அதை வந்து அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. சரி, அது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். 2271760 மற்றும் 2275230. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கட் கேமரா ரோலிங்கில் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பஞ்ச் டைலாக்ஸ், தலைவரோட பஞ்ச் டைலாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க அதை டெலிவர் பண்ண போறீங்க, நாங்க கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ என்னோட கோஆர்ஜியோட ஒர்க் என்னன்னா, அவங்க வந்து கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. நீங்க அப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. சரியா, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டைலாக் நம்ம கேட்கலாமா? ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஸோ ஃபார் மோஸ்ட் இது பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கான டைலாக்,
2: என்ன உங்களுக்கு பிடிக்கல ஆனதுக்கப்புறம் நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால்பட்டாலும் குத்தும். இப்போ என்ன சொல்றீங்க நீங்க?
0: ஸோ இந்த டைலாக் நிறைய பேர்த்தோட லைஃப்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டைலாக் நீங்க டெலிவர் பண்ணோம் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் சொல்லியாச்சு. ஸோ சீக்கிரமா ஃபாஸ்ட் அண்ட் ஃபிட் பீட்டா வந்து கால் பண்ணுங்க. இப்போ ரெயின்போக்கு உங்களுக்காக பாடல் கேட்கலாமா? என்ன படத்துல இருந்து, என்ன படத்துல இருந்து கொடுக்கலாம் லாவலியா?
1: ஆஹா, சூப்பரான சாங் தான் எப்படியும் கொடுக்க போறீங்க. எனக்கு கட் கேமரா ரோலிங் இல்லையா, ஸோ நானும் ரொம்ப வெயிட்டிங்ப்பா, எனக்கும் தெரியல.
0: ஓகே, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் ஒன் ரேர் சாங்ஸ் நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ற ஒரு சாங். அது திருவிழாலாம் நிறைய வந்துட்டு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான ஒரு சாங் உங்களுக்காக வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 4:09:18 ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து லாஸ்ட் அந்த டயலாக் நம்ம பிளே பண்ணிடலாம். லாவண்யா,
2: கண்டிப்பா.
3: என்ன உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால்பட்டாலும் குத்தும். இப்ப இருக்க என்ன சொல்றீங்க நீங்க?
1: சோ நிறைய மேனேஜர்ஸ் பார்த்துக்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருக்கும் இது. சோ அந்த இந்த டைலாக் வந்து டெலிவர் பண்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாருங்க அந்த தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
4: வணக்கம் சொல்றது பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்செல்வி.
2: ஆஹா, தமிழ்செல்வி மேடம்.

0: நீங்க வந்து இப்ப நான் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறேன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க இல்லையா?
1: மேடம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது,
2: என்ன ஒரு தன்னடக்கம் உங்களுக்கு.
0: அவங்க சூப்பரா தான் பண்ணுவாங்க, ஆனாலும் நீங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
2: கண்ணார் போட்டுறாதீங்க அப்படின்ற
1: மாதிரி. மேடம் நீங்க தான் சொல்லணும் எப்படி
2: இருக்கு. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்மளோட ரூல்ஸ் வந்து நம்மளோட கோ ஆர்ஜே கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க டைலாக் வந்து டெலிவர் பண்ணலாம், சரிங்களா? அவங்க நீங்க கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கோங்க.
1: ஸ்டார்டிங்
2: எடுத்து கொடுக்கவா? சரி, மறுபடியும் டயலாக் உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன், சரியா? கேக்குறீங்களா? ஓகே.
3: என்ன உங்களுக்கு பிடிக்கல ஆனதுக்கு அப்புறம் நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால்பட்டாலும் குத்தும். இப்ப இருக்க என்ன சொல்றீங்க நீங்க?
2: ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்களா இல்லையா? ஓகே, ரெடி ரெடி ரெடி. ஓகே,
0: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: என்ன பிடிக்காத பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்படிதான் தெரியும்.
0: சரிங்களா?
2: நீங்க
0: டயலாக்ல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களை பிடிக்காம யார் எப்ப இந்த மாதிரி ஒரு டயலாக நீங்க யோசிச்சிருக்கீங்க? இல்ல இது வந்து உங்க லைஃப்ல எப்ப நடந்திருக்காது சொல்லுங்க முதல்ல.
1: அது நிறைய நடந்திருக்கு மேடம், நான் இந்த டயலாக் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்.
2: சித்தப்பா மாமா அப்படின்னு தலைவர் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ பின்னாடி வந்து கேட்ட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. சோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டைலாக்கே நம்ம மீண்டும் ஒரு தடவை பிளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
4: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: சோ நான் இந்த டைலாக பேசுறதுக்காக இன்னொரு நேயர் ஆர்வமா வந்திருக்காங்க, யாருங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
5: ஹலோ,
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
3: என்ன உங்களுக்கு பிடிக்கல ஆனதுக்கு அப்புறம் நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால்பட்டாலும் குத்தும். இப்ப இருக்க என்ன சொல்றீங்க நீங்க?
2: ஓகே, கேட்டிருப்பீங்க.
0: நீங்க என்ன சொல்றீங்கன்னு நாங்க கேட்க போறோம்.
2: ஆமா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க போறோம்.
5: சரிங்க மேடம்.
2: ஓகே, ரெடி கோ ஆர்ஜே,
0: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: என்ன உங்களுக்கு பிடிக்கல நானும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும்.
2: மாறாத ஒரு டயலாக் இல்லங்க.
1: ஆமா மேடம்,
2: ஆமா. சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட். தேங்க்யூ
1: தேங்க்யூ.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்?
6: இயன்பாளையம் தண்டபாணி.
0: ஓகே தண்டபாணி சார், ரெடியா இருக்கீங்க? நம்ம லைவ்ல இருக்கோம், கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாமா?
6: சொல்லிடலாம் மேடம்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.

0: ஏ பாருங்க, நான் மாடி என் மாடியை பார்த்து போனேன். சேண்டாத பொண்டாட்டி இருந்தாக்கா கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கினே இருப்பீங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க?
1: Dialect and screenplay written by Dandamani sir. என்ன ஒரு அதாவது அடிக்கடி இதை நான் யூஸ் பண்ணுவேன். இதை போய் ஒரு டைலாக்கா போட்டு வச்சிருக்கீங்க
2: ஆக்சுவலா. நீங்க வந்து இதை வந்து நிறைய உங்களோட அப்படியே டெய்லி யூஸ் பண்ணி நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொன்னீங்க சார்.
1: சூப்பர் சூப்பர் தண்டமணி சார், தேங்க்யூ. ஓகே, சேம் டைலாக் டெலிவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டீங்க. சோ இதே டைலாக்கே நானும் பேசுறேங்க பிளீஸ் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டவங்களுக்கு மறுபடியும் நான் வந்து மொபைல் நம்பர் சொல்லிடுறேன். 2271760 மற்றும் 2275230. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டைலாக்ஸை நீங்க டெலிவர் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறம் பாடல் கேட்கலாம் வாங்க. ஒரு சூப்பர் திரைப்படமான இயற்கை படத்துல இருந்து.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
5: கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்க, எக்ஸாக்டா 4:21:36 மணி துளிகள் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்மளோட தலைவரோட டைலாக்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கோம். இது ஓல்டு டைலாக், காலி அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வந்து, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டைலாக் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைலாக்கை டெலிவர் பண்ணுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன டைலாக் இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் மறுபடியும் பிளே
6: பண்ணிடுறேன். வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால்பட்டாலும் குத்தும். இப்ப இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க?
5: சோ இந்த டயலாக டெலிவர் பண்றதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் லிசனர் யார் எங்க இருந்து வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். அந்த பியூட்டிஃபுல் லிசனர் நீங்க தானா? யார், எங்க இருந்து?
7: ஐயப்பன்.
5: ஐயப்பன்
7: அறந்தாங்கல இருந்து.
5: இது என்ன ஒன் வேர்ட் க்வெஸ்சனா? ஐயப்பன், ஐயப்பன் ஃப்ரம் அப்படி நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அறந்தாங்க சொல்லுங்களா? நீங்க
7: சொல்றீங்கன்னு பார்த்தேன்.
8: ஓகே, ஐயப்பன் சார் ரெடியா இருக்கீங்களா டயலாக் பேசுறதுக்கு?
7: ஆ ரெடி.
8: ரெடி. ஓகே, அப்ப கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
7: சார், என்ன பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். வேண்டாதவங்க கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம். இப்போ என்ன சொல்றீங்க?
8: சூப்பர்னு சொல்றோம்.
5: ஆமா, சூப்பர் சூப்பர். ஐயப்பன் சார் சமத்தியா கலக்கிட்டீங்க, சூப்பர். தேங்க்யூ.
7: நன்றி.
8: ஓகே, ஸோ தீபா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேர்கள் வந்து எப்பவுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படி ஒரு டைலாக் கொடுத்தாலும் இல்லையா?
5: கண்டிப்பாக.
8: ஸோ நீங்கள் இந்த டைலாகை இதற்கே யார்கிட்டே சொல்லியிருக்கீங்களா, அதை சொல்லுங்க முதல்ல.
5: நான் டெய்லி தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா சினாரியாலும் சொல்லிட்டு இருக்கேன். வேலைக்கு போன வேலையில, வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு, அந்த மாதிரி எல்லாருமே
8: இந்த மாதிரியான ஒரு டைலாக் அவங்க ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? சோ அவங்களோட டெய்லி லைஃப்ல இந்த டைலாக் அதிகமா பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி வேற யாரும் ட்ரை பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டைலாக்
5: எடுத்துக்கணும். சொல்லிருக்கணும், சீக்கிரத்தான் வந்து வெளியே சொல்லியாச்சு. சரி, ஓகே ஓகே. நேர்களே, உங்களுக்கான அடுத்த சூப்பரான ஒரு டைலாக்
9: நிலைக்காது.
5: ஓகே, சூப்பரான டயலாக் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து சாங்க்கு அப்புறம் இந்த டயலாக் வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் உங்களுக்காக.
10: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில்

0: எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: பாட்டெல்லாம் அப்புறம் போடுங்கப்பா, நாங்கள் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நேயர்களுடைய சாபத்தை வாங்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். ஸோ வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
2: நீங்க
1: எப்படி பேசிட்டு நீங்க வந்து செகண்ட் டயலாக்ல இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்க கூடாது, நாங்க அதையும் பேச சொல்லுங்க.
2: உங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் கிடைக்காது.
1: நினைச்சு
2: பாக்குற ஒரு வார்த்தை மேம் இது. ஆமா, சினிமா டைலாக் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒத்து போற டைலாக் மேம் இது.
1: ஆமா, வாழ்க்கையோட ஒத்து போகக்கூடிய ஒரு என்ன சொல்றது,
3: எல்லா இடங்களிலுமே சூட் ஆகிற ஒரு டைலாக்னே நம்ம சொல்லலாம்.
2: கண்டிப்பா மேம், ரெண்டு பேருக்கும் வாழ்த்து கேள்வி பண்றீங்க. இன்னும் நிறைய இது வந்து நீங்க சினிமா டைலாக் நினைச்சு ஜாலியா இருந்தாலும் ஆனா அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. அதுக்காக உங்களுக்கு ரெண்டு பேரும் தான் தேங்க்ஸ் சொல்லுங்க.
1: தேங்க்யூ கலா மேடம், ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, பாராட்டுகள் உங்களுக்கு.
3: சோ நம்மளுடைய நேயர்களுடைய ஐஸ் கட்டி வச்சு வச்சு நம்ம மேல இருக்க பாருங்க. ஓகே, எக்ஸலென்ட். நம்ம அடுத்த நேயர் வந்து வராங்க, யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்?
4: நான் முதலார்பேட்டையில இருந்து தங்கபாண்டி மேடம்.
1: தங்கபாண்டி சார், நீங்க எப்பவுமே ரெடியா இருப்பீங்க. ரெண்டு டயலாக் கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இல்ல, நான் ரெண்டுமே ஒன்னா. நீங்க ஒரு கட் கேமரா ரோலிங் போதும், ரெண்டு டயலாக் பட்டைய கிளப்பிடுற அப்படின்னு சொன்னாலும் ஓகே.
3: சாய்ஸ் யுவர்ஸ்.
1: ஆஹா, இது எங்க டயலாக் இல்லையே.
4: மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
1: நல்லமா இருக்கும் தங்கபாண்டி சார்.
3: சொல்லுங்க பாக்கலாம்.
4: சொல்லணுமா சார்? என்ன குடிக்கலன்னா ஆன பிறகு வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் தப்பு, கால் பட்டாலும் குத்தும். இப்ப என்ன சொல்ல வரீங்க?
3: என்ன சொல்ல வரீங்க? சூப்பர் சொல்ல வரோம் நாங்க.
1: ரஜினியோட டயலாக்ன்றதை ஃபுல்ஃபில் பண்றீங்களா?

0: செகண்ட் டயலாக் சொல்லுங்க. கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாம கிடைக்குது என்னைக்கே நினைக்காது.
2: வாவ் வாவ் வாவ், நான் என்ன சொல்றது ப்ளே பண்ணிட்ட போல இருக்கு அப்படி நினைச்சிட்டேன்.
1: நம்ம நம்ம டயலாக் சொல்லலாமா?
2: இல்ல இல்ல, எனக்கு ஒரு டயலாக் இருக்கு. என்னன்னா, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சத்திரமே இல்லைன்னு சொல்லுவார்
0: இல்லையா? அதெல்லாம் சொல்லுங்க நீங்க.
2: அந்த டயலாக்க சேம் அஸ் ரஜினி சார் சொன்ன மாதிரியே நீங்க சொல்ல போறீங்க.
1: கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது வாழ்க்கையில. அப்படி கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நினைக்காது. அதானுங்க?
2: அது இல்ல, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரம்
0: நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல.
1: அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல.
2: சரி
1: மேடம், பாபா டைலாக் ஒண்ணு சொல்லுங்களா?
2: பாபா டைலாக் சொல்லுங்க.
1: பொண்டாட்டி புள்ள மாமா மச்சான் என்ற கட்டிலழகத்தை விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம்.
2: ரொம்ப சீரியஸா போயிட்டீங்க சார். தங்க அதுல ஒரு டைலாக் வருமே, நீ யாரு மாமா வெளபோ,
1: முருகன்
3: என்ன கைப்பட்டதுனா குத்தம், கால்பட்டதுன்னா புடிக்கால் பொண்டாட்டி சொல்ற மாதிரி கைப்பட்டதுனா குத்தம், கால்பட்டதுன்னா குத்தம் அப்படின்னு சொல்றீங்க.
2: சந்திரசேகர் சார், நான் இப்பதான் நேத்துல தான் அமெரிக்கால இருந்து இறங்கி வந்தேன், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தவறு.
4: கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.
2: ஓகே, இது செகண்ட் டயலாக். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டயலாக் பாருங்க.
5: வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால்பட்டாலும் குத்தும். இப்ப இருக்க என்ன சொல்றீங்க நீங்க?
2: ஓகே ஓகே, ரெடியா?
3: ரெடி ரெடி.
2: ஓகே, டெலிவர் பண்ணுங்க. கோ ஆஜி
0: கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: சார் பிடிக்காத ஆளுன்னு ஆயிப்போச்சு.
2: நான் இது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது.
3: மேம் எனக்கு ப்ராம்ப்ட் கொடுங்க மேம், நான் அப்படியே பேசுறேன்.
2: இல்ல சார், நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது.
3: அதுங்க எனக்கு சார், நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது.
0: பிடிக்காத பொண்டாட்டி,
3: பிடிக்காத பொண்டாட்டி கை பத்துனா குத்தம், கால் பத்துனா குத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி.
2: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
4: கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.
2: ஓகே,
3: தனா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில எதுவும் கஷ்டப்படாம கிடைக்கவே கிடைக்காது. கஷ்டப்படாத எதுவும் வாழ்க்கையில நிலைச்சே இருக்காது.
2: ஏன் உங்களுக்கு சித்தப்பா இல்லையா?
3: ஏன் மேம் புரியல, சித்தப்பாவா?
2: அது சித்தப்பா கண்ணா சிங்கம்தான். பண்ணீங்கதான் கூட்டமா ஒரு சிங்கம் சிங்கிளா தான் கண்ணா. ரெண்டு லட்டு திங்க ஆசையான்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஓகே தேங்க்யூ.

0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: இருங்க சொல்லிட்டு போயிடுறேன். சிரிச்சுட்டே என்னுடைய மாடுலேஷன்ல, சித்தப்பா வாழ்க்கையில நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாத எதுவும் உங்களை விட்டு நிரந்தரமா போயிடும். கஷ்டப்படாத எதுவும் நிலைக்கவும் நிலைக்காது. அடுத்து அழுதுகிட்டேன், சித்தப்பா வாழ்க்கை சொல்றேன், வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாத இதுவும் வாழ்க்கையில என்னைக்கும் நிலைக்கவே நிலைக்காது. கஷ்டப்படாம வாழ்க்கையில எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாத எதுவும் வாழ்க்கையில நினைச்சதா சரித்திரமும் இல்ல.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. மூன்று மாடலேஷன்ல எங்களையே அசத்திட்டீங்க, நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம், இருவருக்கும் நன்றி.
0: ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறமா பாடல் கேட்கலாம்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
0: சார், பாட்டே போட விட மாட்டாங்க இருக்கு, நம்மளோட நேர்கள்லாம் வந்து வரிஞ்சு கட்டி வந்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேர்கிட்ட.
3: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேம், ஹேமலதா கள்ளக்குறிச்சியில.
3: ஓகே ஹேமலதா மேடம், ரொம்ப ஹாப்பியா வந்துட்டாங்க ஹேமலதா மேடம். எதுக்காக அப்படின்னா ரெண்டு டைலாக் கொடுத்துட்டீங்க, மாஸ் பெர்ஃபார்மன்ஸோட நான் வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க.
4: என்ன பிடிக்கலன்னு ஆயிப்போச்சு, அதனால ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் சொல்லுவாங்க. என்ன சார் சொல்றீங்க?
0: இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க சூப்பர் சொல்றாங்க. ஓகே, அடுத்து
3: செகண்ட் டயலாக்.
4: அடுத்து சித்தப்பா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்பட்டு கிடைச்சது
3: கஷ்டப்படாம கிடைக்கிறது,
4: கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. இதுதான் சித்தப்பா.
3: ஆஹா, சூப்பர்
0: சித்தப்பா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா?
3: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ மேடம்,
3: தேங்க்யூ. ஓகே ஹேம்லதா மேடம், ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, பாராட்டுக்கள் உங்களுக்கு.
4: இன்னொன்னு ப்ளே பண்ணுங்க, முயற்சி பண்றேன்.
3: ஆஹா,
0: இன்னொன்னு ப்ளே பண்ணது வந்து நாங்க வந்து 40க்கு அப்புறம் தான் ப்ளே பண்ணுவோம். ஓகே, அந்த டைம்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா வாங்க,
3: கண்டிப்பா மறுபடியும் வாங்க.
0: நன்றி நன்றி,
4: தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்தது நன்றி மேம், சூப்பர்.
0: ஓகே, கடைசியா ஃபைனலா நம்ம இப்ப பாட்டு போட போறோங்க.
3: ஆமா,
0: என்ன காம்ப்ரமைஸும் கிடையாது, உள்ளம் கேட்குமே மோர் மோர்.
3: ஓகே.

0: கற்காமலா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 4:44 ஆயிடுச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து பயங்கரமா நம்மளோட தலைவர் டைலாக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓன் பாஷையில ஓன் ஸ்டைல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்காக லாஸ்ட் 3rd டைலாக் ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான டைலாக். ஸோ கொஞ்சம் ரேரான டைலாக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ கேளுங்க.
1: ஒருத்தர் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை.
0: சோ இதுதான் உங்களுக்கான 3rd டைலாக். சோ இந்த டைலாக் வந்து நீங்க மறுபடியும் நான் உங்களுக்காக பிளே பண்ற ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும்

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: வெல்கம் டு அவர் ஷோ. நான் ஒரு பியூட்டிஃபுல் லிசனர் வந்திருக்காங்க, யார் எங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து சார்?
3: மாலை வணக்கம் சொல்வது உங்கள் இரண்டு பேருக்கும் ஆர் முருகன், இளமாங்கலம்.
2: ஓகே முருகன் சார், ரெடியா இருக்கீங்களா? நம்ம அடுத்தடுத்து டயலாக் கொடுத்துட்டே இருக்கோம். இப்ப தேர்ட் டயலாக் நம்ம ரீசெண்டா கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்க இப்ப என்ன டயலாக் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க?
3: உங்களுக்கு பிடிக்காது, ஆவாதம் கொண்டாட்டி கால் பத்தாலும் குற்றம், கைப்பட்டாலும் குற்றம் அப்படின்னு. வாழ்க்கையில எது கஷ்டப்பட்டாலும் நினைக்காது, கஷ்டப்படாத எதுவும் நினைக்காது, கஷ்டப்பட்டது நினைக்கும், கஷ்டப்படாதது நினைக்காது.
2: இது உங்களுடைய ஓன் டயலாகா சார்? ஓகே சூப்பர் சூப்பர்.
3: ஃபர்ஸ்ட் டயலாக தான் நான் கேட்டது, இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கால் அடிபட்டது.
2: ஓகே ஓகே ஓகே. அப்படியே காதால வாங்குறதா நீங்க எங்களுக்கு டெலிவர் பண்ணிட்டீங்க.
4: கேட்டிருப்பாங்க.
2: சோ நம்ம வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே அவரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. சோ தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230. சோ நம்ம கிஷ்லா இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
2: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
6: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: ஓகே கலைவாணி மேடம், ரெடியா இருக்கீங்களா?
6: எப்படி இருக்கீங்க மேம்? ரெடியா இருக்கோம் மேம்.
2: நலமா இருக்கோம் கலைவாணி மேடம். அதாவது என் ஷோல வந்து 4 பெண்ணியர்கள் வந்து வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் சூப்பர் சூப்பர். ஓகே கலைவாணி மேடம், எந்த டைலாக் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க?
6: சார் டைலாக் பேசுறேன் மேம்.
2: சார் டைலாக். ஓகே நான் 3 டயலாக் ப்ளே பண்ணிருக்கேன். சோ நீங்க 2 டயலாக் ப்ளே பேச போறீங்களா?
6: மேம் நான் வேர்ல செட் ஆவணும், அதனால செல்லல கேக்குற மேம். ட்ரை பண்ணிட்டே இருக்கறதுல ஒரு டயலாக்.
2: கலைவாணி மேடம் உங்களால முடியாது ஏதாவது இருக்கா சொல்லுங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க இது ரெண்டும் நீங்க பேசுங்க. உங்களுக்கு நாங்க 3rd டயலாக் அதுக்கு அப்புறம் குடுக்குறோம், நீங்க பேசுங்க. ஓகேவா?
6: ஓகே
2: ஓகே. கோ ஆச்சே, கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
6: சார் என்ன பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எது செஞ்சாலும் தப்பாதான் தெரியும். ஆவாதம் பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். இப்ப என்ன சொல்ல வரீங்க?
2: சூப்பர் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஓகே அடுத்தது சித்தப்பா டயலாக்.
6: சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.
2: நீங்க கடைசியே ஏன் வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது இந்த டயலாக கொஞ்சம் கூட நான் அச்சு பேசுறாம சொல்றேனா இல்லையா பாருங்க. இருந்தாலும் பாருங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து கடைசியா வந்தாலும் அப்படியே கொஞ்சம் கூட இதுவே ஆகலையே நீங்க.
6: இது ஒரு டயலாக் ஒன்னா போடுங்க மேம், நான் அது கேட்கவே இல்லை.
2: உங்களுக்காக டயலாக் 3rd டயலாக் நாங்க பிளே பண்றோம். அப்படியே லைவ்ல கேட்டு உங்களால டெலிவர் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க.
4: அன்புக்காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதே இல்ல.
2: ஓகேவா?
6: எதுவுமே கேட்கல.

0: அதாவது இது இது ஒரு மாமாக்கான டைலாக். மாமா, அதாவது நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா பணம் வச்சிருந்தாலும் வந்து அவங்க அனாதை கிடையாது, அன்பு காட்ட தெரியாதவங்க மட்டும்தான் அனாதை அப்படின்னு ஒரு டைலாக் வந்து நம்ம தலைவர் பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கான டைலாக் தான். ஸோ அதுக்கப்புறம் நிகழ்ச்சி கேளுங்க, உங்களுக்கு கிளைண்ட் கிடைச்சா நீங்க வந்து டெலிவர் பண்ணுங்க, சரியா?
1: சரி மேம், நான் ரேடியோல கேட்டா கொஞ்சம் கிளியரா.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: ஓகே, நம்மளுடைய டயலாக் வந்து பிளே பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில் உங்களுக்கான பாடல் வந்து கேட்கலாம். வாங்க எதிரி திரைப்படத்துலேருந்து.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
2: எங்க, எப்போ?
1: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: பாட்டு பாடவா?
8: வேணாம் வேணாம்.
7: பாட்டு கேட்கவா?
9: இது ஓகே.
5: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
8: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
9: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
8: மனம் விரும்புதே.

0: கட்காமலா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 4:57:48 மணித்துளிகள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தனத்தை நெருங்கியாச்சுன்றது உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து தலைவர் டைலாக் 3 டைலாக் நம்ம பிளே பண்ணோம். ஃபர்ஸ்ட் அல்டிமோஸ்ட் 2 டைலாக் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 3வது டைலாக் வந்து கேட்கறதுக்கு டைம் இல்லை, அதனால வந்து நிறைய பேர் வரலாம் டெலிவர் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் 2 டைலாக்ஸே டெலிவர் பண்ணதே பயங்கரமா இருந்தது. நம்மளோட கோஆர்ஜே எப்படா நீங்க
1: இன்னைக்கு ஒரு மனநிறைவோட
0: போயிருக்காங்க. சோ நம்மளோட ஆர்ஜே லாவண்யா உங்களுக்கு இங்க இந்த ஸ்டுடியோல இருந்து கனெக்ட் ஆவாங்க. சோ தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:26. நான் உங்களோட ஆர்ஜே லாவண்யா ஸ்டுடியோல இருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ரெடியா வந்தாச்சு. ஸோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளோட ஆர்ஜே ஆன் த ஸ்பாட், அதாவது ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஏதாவது ஒரு ஃபன் கேம்ஸ் சூப்பரா என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 1 hour ஃபுல்லா இன்னைக்கு நம்மள என்டர்டைன் பண்ண போற அந்த ஆர்ஜே யாரு, எந்த பீச்ல இருந்து இன்னைக்கு நம்மளோட ஷோ போகுது அப்படின்னு உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க பேசலாம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுவை 102.8 அலையோடு விளையாடுவது நானுங்கள் ஆர்ஜே புவனி. எஸ் புவனேஷனோட எந்த பீச்சுக்கு போயிருப்பா நீங்களே கண்டுபிடிச்சிருந்தோம் நான் நம்புறேன். எஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா பாண்டிமேரி மாதிரிதான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஷோ ரொம்பவே ஜாலியா ஃபன்ஃபுல்லா கொண்டு போக போறோம். நம்ம ஆரம்பிச்ச உடனே ஒரு நேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேச ரெடியா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: நாங்க வந்து எஃப்எம் ரெயின்ல இருந்து வரோம். நம்ம வந்து அலையோடு விளையாடு உங்களோட பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியா நீங்களா வந்து ஷேர் பண்ணிட்டு போறீங்க. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி சொல்லுங்க. ஓகே, சூப்பர். பாண்டி மேரினா யூனிவர்சிட்டி அங்க இருக்கு. உங்களுக்கு கண்டுபிடி தானே?
3: பாண்டிச்சேரி
2: தான். ஓகே. அப்ப வந்து பாண்டி மேரினாக்கு வந்ததுக்கான நோக்கம், இன்னைக்கு வந்ததுக்கான நோக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா பீச்ல?
3: பாண்டிச்சேரியில
2: இருக்கான்றீங்க, பீச் தான் சுத்தி சுத்தி இருக்கு. புது மெமரியா சொல்றீங்க. மறக்க முடியாத அனுபவம் அங்க ஏதாவது இருக்கா?
3: கொஞ்சம்
2: கொஞ்சமா போன.

விளையாடி ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேம் நான் வந்து உங்ககிட்ட நான் கேட்கறேன், ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் உங்ககிட்ட கேட்கறேன், ரெண்டு அப்பா மீன் பிடிக்க போனாங்க, ரெண்டு பசங்க மீன் பிடிக்க போனாங்க, மூணு மீனை பிடிச்சாங்க, ஆனா மூணு பேரும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கணும், அதுல மூணு மீனை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி எடுத்துருப்பாங்க? ரெண்டு பையன், ம், யோசிங்க.

0: சீக்கிரம் போனாங்க. ரெண்டு பசங்க மீன் பிடிக்க போனாங்க, மூணு மீனை பிடிச்சாங்க. ஆனா மூணு பேரும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க, அதுல மூணு மீனை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்துருப்பாங்க? ரெண்டு பையன். ஆளுக்கு ஒரு மீனா எடுத்துக்கிட்டாங்க, எப்படி எடுத்துருப்பாங்க? இல்ல நான் சொல்றது ஆளுக்கு ஒரு மீன் சாப்பிட்டாங்க, யாரும் விட்டு கொடுக்கல. தெரியலையா? அப்பா சாரி தாத்தா அப்பா மகன், தாத்தா கிட்ட புரிஞ்சுதா? ரெண்டு அப்பா ரெண்டு மகன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் கேட்க, எட்டு ஆப்பிள் இருக்கு, நீங்க மூணு எடுத்துக்கிட்டா உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும்? கரெக்டா சொல்றீங்களே. ஓகே, ஒரு ரூம்ல நாலு கார்னர் இருக்குமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு பூனை மாறி மாறி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கார்னர்லயும் ஒவ்வொரு பூனை இருக்கு, மொத்தம் எத்தனை பூனை இருக்கு? ஒரு விவசாயி கிட்ட 17 ஆடுகள் இருந்துட்டான், ஓகேவா? அதுல 9 தவிர மீதி எல்லாம் செத்து போட்டான், எத்தனை ஆடுகள் உருதாங்க? எல்லாத்துக்கும் இப்படி பதில் சொல்லிட்டே இருக்கீங்க, நான் எப்படி கேம் ரன் பண்றது? சரி அடுத்த கேமுக்குள்ள போலாம், பட் கடைசி ஒரு விஷயம் கேக்குறேன், ஓகேவா? ஒரு டார்க் ரூம்ல ஒரு கேண்டில் கெரோசின் லேம்ப் இருக்கு, ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கு, பச்சி எதை நீங்க பத்த வச்சுங்க? உங்ககிட்ட ஒரே ஒரு வட்டி
1: குச்சிதான்
0: இருக்கு, உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியல, போங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் தமிழ் வச்சு கேம் விளையாட போறேன், ஓகேயா? இதுல என்ன சூப்பரான விஷயம்னா நம்ம கேமோட பேர் அதையோட விளையாது, ஓகேயா? ஒவ்வொரு ஆளை வரத்துக்குள்ளயும் நீங்க டக்கு டக்கு ஆன்சர் பண்ணணும். நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன், 6 to 7 வார்த்தையை வந்து நீங்க சொல்லணும். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எழுத்து கான்னு வச்சுக்கோங்களேன், வரைக்கும் அந்த வரிசையில் நீங்க எந்த வார்த்தை வேணா சொல்லலாம், அது செயலா இருக்கலாம் பேரா இருக்கலாமா, ஓகேவா? ஆனா அதை வந்து நீங்க அந்த அலை வந்து போறதுக்குள்ள நீங்க சொல்லணும், அடுத்த அலை வரத்துக்குள்ள, புரிஞ்சா? உங்க கேம் கிரியேட் ஆகுதா? ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து கா சொல்றேன், ஒண்ணு சீக்கிரம் சொல்லுங்க, அல வரப்போகுது. ரெண்டு, மூணு, நாலு, இன்னும் ரெண்டு தான், அஞ்சு, இன்னும் ஒண்ணு, ம் சீக்கிரம் வரப்போகுது. வந்துருச்சு, அல வந்துருச்சு, பரவாயில்ல, அஞ்சு சொல்லிட்டீங்க, இன்னும் நல்லா இடம் சொல்றேன், ஓகே? அம்மா, அதே 6, ஒண்ணு, ரெண்டு, நாலு, அஞ்சு, இன்னும் ஒண்ணு, ம் சீக்கிரம் சொல்லுங்க. மைனா, சூப்பர், பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க. கடைசியா தா, ஒண்ணு, சீக்கிரம் அடுத்த அளவு அரசுக்குள்ள சொல்லணும். ரெண்டு, மூணு, யோசிங்க, சீக்கிரம் சீக்கிரம் வருது, அழ வருது. இன்னும் ரெண்டு தான், மூணு, அல அல அல வந்துருச்சு, அவுட்டு. ஓகே ஓகே ஓகே, நீங்க எல்லாம் கரெக்டா சொன்னீங்க, கடைசி கேம் எல்லாரும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பழமொழி தெரியுமா உங்களுக்கு, படி தெரியுங்களா ஸ்கூல்ல? பழமொழியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லுவேன், செகண்ட் ஹாஃப் நீங்க சொல்லணும், ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், உள்ளுவலர் உள்ளுவது எல்லாம் அப்படின்னு சொன்னா உயர் உள்ளது அப்படின்ற மாதிரி, சரியா? காக்கைக்கு தன் குஞ்சு, ஓகே. ஒரு பானை சொத்துக்கு, ஓகே. விதை விதைத்தவன், ஓகே. காலம், ஓகே. பருமன் காப்பதே தெரியாதா? பிரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க, பருமன் காப்பதே சிறந்தது, ஓகேயா? கண்ணிருந்து புரிட, ஓகே. எல்லாத்துக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச், செம்மையாக விளாண்டீங்க, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேர்களே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த

0: நேரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பேசினாங்க. எல்லாத்துக்கும் டக்கு டக்கு டக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, கடைக்கடை ஆன்சர் பண்ணி ஒரு எனக்கே டப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி ஆக்டர் அடுத்தது கொண்டு கேம்ஸ கொண்டு போறதுன்ற மாதிரி யோசிச்சு வச்சிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு நேர் வருவாங்க நான் நம்புறேன். நீங்களும் என்டர்டைன் வாங்கி நம்புறேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் கேட்கலாம், ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து.

0: விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே நம்மளோட பாண்டி மெரினால இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்ச்சி புவனேஷ் அங்க இருக்காரு. ஸோ அடுத்து யார்கிட்ட எல்லாம் பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: மீண்டும் நம்மளுடைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்து மந்த முதல் நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் பண்ணி சம பண்ணா கொண்டு போனாங்க. இப்ப இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க? ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரா? சொந்த ஊரா? இப்ப பீச்சு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட இடம், வந்த அடிக்கடி வந்து போவீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிக்கிறீங்க. ஓகே, இப்ப எப்படி தனியா வந்திருக்கீங்களா? ஃபேமிலி கூட தான் வந்து, நீங்க ஃபேமிலி கூட தான் வந்திருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின் எல்லாம் கேட்பேன். அதுக்கு முன்னாடி நீங்க பீச்சிலே மறக்க முடியாத அனுபவம் இருக்கா, இல்ல காலேஜ் நான் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படி அந்த ரெண்டு ஃபீலும் டிஃபரண்ட் ஆகுது?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா நம்ம எதுவும் ஜாலியா இருக்கலாம், ஃபேமிலி கூட வந்தா கொஞ்சம் அப்படியே இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி
1: இருக்கணும்.
2: டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, யூஸ்னால 6 மணிக்கு வீட்டுல இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா அதுக்குமே கால் பண்ணி கேட்பாங்கன்னா இருந்தாலும் இப்ப வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியா
1: இருக்கணும். ஓகே ஓகே, சூப்பரா சொல்லுங்க மேடம். சரி ஓகே, காலேஜ்ல மறக்க முடியாதுன்னு சொல்லி ஏதாவது காலேஜ்க்குள்ள ஏதாவது இருக்கும் இல்ல மறக்க முடியாது மொக்கா அவங்க இல்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செமினார் எழுதுறேன் எப்படி ஏதாவது மறக்க முடியாது?
2: அப்படிலாம் எங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டே இருக்கும் செமினார்ல. நாங்க வந்து இதை வந்து செமினாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே டாக்குமெண்ட் ரெடி பண்றது எல்லாமே கொடுத்துட்டோம். கடைசியில் பார்த்தா எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த சப்ஜெக்ட் செமினார் தான் சப்ஜெக்ட் வேணும், செமினாரே எடுக்க வேணாம்ட்டாங்க. நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அது ஒரு மாதிரி கிரேட் எக்ஸ்பெக்டா இருந்துச்சு உங்களுக்கு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்க சர்டிபிகேட் எல்லாம்
1: கேட்டோம்,
2: மார்க் வந்துச்சு, அதுவே 4 மார்க் தான் வந்துச்சு. ஏதாச்சும் அவங்க என்ன போட்டாங்கன்னு தெரியல. ஒரு வேலை நம்ம வேற சப்ஜெக்ட் எடுத்திருக்க ப்ரெசன்டேஷன் போட்டிருக்காங்க போல, அதனால வந்து அந்த சப்ஜெக்ட் நல்ல கிரேட் தான் பார்த்துருக்கோம்.
1: ரொம்ப பண்புல்லா இருக்கும்.

இது பண்றது ரொம்ப சீரியஸான கேம்லாம் கிடையாது, ஜாலியாக விளையாடலாம் சரியா. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன் சொல்றேன் சரியா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தூங்கி எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய மலை, மலைன்னு சொல்றத விட ஆமா பெரிய மலை இல்ல, அங்க யாருமே இல்ல, வீட்டுல இருந்து கதவுக்கு வந்து வரீங்க, வீடு உங்க வீட்டுலதான் இருக்கு, கதவுக்கு வந்து வந்த உடனே பார்த்தா தனியா ஒரு மலையில மாட்டிக்கிட்டீங்க, போன்ல 1% தான் சார்ஜ் இருக்கு. யாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவீங்க? நீங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் சீரியஸா சொன்னா யார் நம்புவா? வீட்டுல உங்க ஃப்ரெண்ட்ஸ்

0: சீக்கிரம் ரோட் எல்லாம் ஏத்துக்க முடியாது, கண்ணில் ஒரு சில விஷயம் இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க, பாசி கூட எடுத்துக்கலாம்.
1: பானிபூரி
0: பானிபூரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. பீச்சுக்கு வந்தா எதை நீங்க அதிகமா
1: சாப்பிடுவீங்க?
0: புத்தி சாப்பிடுங்க. இந்த காரமா
1: காரமானா பானிபூரி தான், மசாலா பொடி.
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் சொல்லுங்க, நான் என்ன பார்த்தேன் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாங்காய் சாப்பிடுவீங்களா? லைட்டா கட் பண்ணி
1: கொடுப்பாங்க.
0: ஓரளவு கேட்டு எப்படியே வாங்கியாச்சு. சரி ஓகே, கோர்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? சரி ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸ் வச்சு ஒரு அஞ்சு வேர்ட் சொல்லுங்க.
1: வந்துச்சு
0: தெரியாது நினைச்சேன். சரி ஓகே, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேம் விளையாட போறோம், கிட்டார் தட்டேன்ற மாதிரி ஒரு கேம். ஓகேவா? அவ்வளவு சீக்கிரம் விடுறதா இல்ல, என்ன ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஓகேயா? ஏர்லி மார்னிங்கா மிட் நைட்டா? மிட் நைட்டா? ஏன் காலைல எழுந்திருக்க
1: மாட்டீங்களா? ரொம்ப இதுவா இருந்தாலுமே நம்மளால இருக்க முடியும். மழையில இதெல்லாம் கண்டிப்பா முடியும். வெயிலே உழவு இல்ல இருந்தாலும் நம்ம போயிட்டு வர முடியும். நம்மளோட அதனை இன்க்ரீஸ் பண்ணி சந்திச்சாங்க. அதனால மழைனா அந்த அளவுக்கு நம்மளால இது பண்ண முடியாது.
0: கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே மேடம், சூப்பரா சொன்னீங்க. சரி, புக்கா பாட்காஸ்ட்? புக்கு தான். புக்கு படிக்க பிடிக்குமா? ஏதாவது புக்கு ரொம்ப பிடிச்ச புக் ஏதாவது
1: சொல்லுங்களா?
0: ஓகே சூப்பர், சூப்பரா சொல்லுங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா விண்டோ சீட்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நடு சீட்டா?
1: ஆனா எல்லாத்துக்கும் கேட்டா கண்டிப்பா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ஏதாவது அது பாவமா கேட்டா உட்காந்துட்டு இருந்தா சேர்ந்துருவோம். சாமி கூட அப்படிதான் உட்காந்து போயிருக்கிறதுனால அதனால விண்டோ சீட் வேணும்னு
0: சொன்னோம். சரி ஓகே, வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இன்னொரு கேம் தான். இந்த கேம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு ரைமிங்கா நீங்க சொல்லணும். புரியுதா? இது கடைசி கேம் இல்ல, இன்னொரு கடைசி கேம் இருக்கு. ஓகே, இல்ல நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க பாப்போம். ரைமிங்கா சொல்லுங்க, தமிழ்ல தான். மலை, சீக்கிரம் சொல்லுங்க. மலை ஓகே. காடு, மாடு. பட்டு, சீக்கிரம் சொல்லுங்க. பிடிச்ச ஒரு விஷயத்த தமிழ்ல சொல்லுங்க. சொல்லலாம். சூப்பரா சொல்றீங்களே. பால், பால். ஓகே, இதுதான் ஆல்மோஸ்ட் கரெக்டா.

0: நினைச்ச ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, மீன். மீனும் சாப்பிடுவோம், இன்னொரு சாப்பிடுற பொருள் இருக்கு. சாப்பிடுற பொருள், வீட்டான பொருள், சீக்கிரம் சொல்லுங்க. நான் சொல்றேன், மீனுக்கு ரைமிங்கா ஒரு சாப்பிடுற பொருள் இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், நல்லா இருக்கும். தெரியலையா? இவ்வளோ அவங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கல, பட் ஓகே, சூப்பரா சொன்னீங்க. ஓகே, கடைசியா உங்களுக்கு நான் தமிழ் ரிலேட் பண்ணி கேட்கிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பழமொழி சொல்லுவேன். அந்த பழமொழிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொன்னா, செகண்ட் ஆஃப் நீங்க சொல்லலாம். ஓகேவா? இதுதான் கடைசி கேள்வி. ஓகேவா? கற்றது கைமண் அளவு. ஓகே, விதை விதைத்தவன் முயற்சி தண்ணிருந்து குருடன். இதை யாருமே சொல்லல, நீங்க எப்படி சொன்னீங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஓகே, கல்வி. சரி, சொல்றதுக்கான சார் கல்விதான். சீக்கிரம் சொல்லுங்க. தெரியலையா? கரையாத செல்வம். ஓகேயா? கல்வி, கரையாத செல்வம். உண்மை. உண்மை ஒரு நாள் வெல்லும். ஓகேயா? இணை விதைத்தவன் சொல்லிட்டேனோ, சாரி மன்னிச்சிருங்க. இணை விதைத்தவன் ஒரு சார். சூப்பர், சூப்பரா சொல்லிட்டீங்க. எனக்கு உங்க கடைசியா ஒரு கேமலா விடுறதாலே மனசு வரமாட்டேங்குது. ஓகேயா? நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு தப்பான ஆன்சர் சொல்லணும். நீங்க சம்பந்தமே இல்லாம கிடையாது, தப்பா. ஓகேயா? 2+2 எத்தனை?
1: 7.
0: ஓகே, காட்டில் என்ன இருக்கும்? மீன் எதில் இருக்கும்? ரோட்டில் இருக்கும். ஓகே, குழம்பு எப்படி சாப்பிடுவோம்? காட்டு எப்படி சுவாசிப்போம்? காதால சுவாசிப்போம். இதை நான் எதிர்பார்க்கல. ஓகே, வானத்தில் என்ன இருக்கும்?
1: வானத்தில் வந்து
0: வண்டிலாம் போகும். வண்டிலாம் போகும். என்ன வண்டி போகும்?
1: டூ வீலர்
0: போகும். பஸ் எல்லாம் போகுமா? ஓகே, நெக்ஸ்ட் கரெக்டா ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், மீன் என்ன சாப்பிடும்? சூப்பரா இருந்தா நீங்க மேடம், எல்லா கேமே ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஏன் ஐக்கியம் உங்களை விடுறதுக்கு மனசு இல்லை, ஒன்னும் நாலு அஞ்சு கேம் இல்லாம தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் போய் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். கிட்டா போதுன்றீங்களா? சரி சரி, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் மேடம். நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நேர் வந்தாங்க, அவங்க ரொம்பவே சூப்பரா பேசினாங்க, ஜாலியா போச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய கேம் அவங்க கூட இல்லாம நான் வந்து கத்துக்கிட்ட மொத்த விஷயம் இறங்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே இன்னொரு நேர் வருவாங்க, பாக்கலாம். தொடர்ந்து கிழங்கு எஃப்எம்லோ சொல்லுவாங்க. இன்னைக்கு ரெண்டு புள்ளி அலையோடு விளையாடு.
2: அலையோட விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே ஃபன்னாக போயிட்டு இருக்கு. எவ்வளோ கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் அந்த நேயர் ரொம்ப சூப்பராகவே வந்து அழகாக அந்த எல்லா கேம்ஸும் ரொம்ப பாசிட்டிவாகவும் அந்த ஸ்போர்ட்டிவாகவும் எடுத்துகிட்டு சூப்பராக ப்ளே பண்ணாங்க. தொடர்ந்து யாரெல்லாம் இந்த அலையோட விளையாடு நிகழ்ச்சியில் விளையாட போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டேங்க எஃப்எம் ரெயின்போ. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, மங்காத்தா திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: மாலை 39:20 ஆச்சு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஒரு நேர் இவ்வளோ கேம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நேர்கள் ரொம்ப சூப்பராகவே ஆர்ஜே போனேஷ் கூட விளையாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க, யாரெல்லாம் இன்னும் இருக்காங்கன்னு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோடு விளையாடு ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ரெண்டு ஃபேமிலில இருந்து வந்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்ஃபுல்லா சூப்பர் ஆன்சர் பண்ணாங்க, ரொம்ப கிளவரா ஆன்சர் பண்ணாங்க. இன்னொரு நேர் வந்திருக்காங்க, அவங்க எப்படி ஆன்சர் பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். நீங்க யாரு? என்ன பண்றீங்க?
2: பாத்தீங்கன்னா
1: பாக்கணும்

0: யாருமே நம்ப மாட்டாங்க. பட் அதை நம்பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அதுக்கு எனக்கு ட்ரிப் எடுக்கிறாங்கன்னா கிரேட் ஃப்ரெண்ட்.
1: மற்றபடி
0: காமெடி பண்ணிட்டு இருப்பாரு ஓகேயா
1: நினைக்க ஸ்கூல் டைம்ல போயிட்டு
0: ஜாலி என்ஜாய் பண்ணோம்.
1: நம்ம படிக்கும் போது தெரியல வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பா
0: உங்களுக்கு ஓகே
1: டைம் ட்ராவல் கொண்டு போயிட்டா
0: ஒன்று ஆட்டணும்னு நினைக்கிறேன்.
1: படிக்கலாம்
0: பண்ணத்த போனா உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு புரியுது. கிரியேஷன் வந்து கம்ப்ளீட்டா மாறி ஒரு அடக்கு ஃபுல் லைஃப் ஆடணும்
1: அப்படின்னு
0: நினைக்கிறீங்க. தெரியுமே ஆல்ரெடி எழுத ஸ்ட்ரீட் எல்லாம் தெரியுன்றதுனால நீங்க போய் மாத்தலாம். உங்களுக்கு மூணு டேப்லெட் கொடுத்து 30 நிமிஷத்துக்கு ஒரு டேப்லெட்ட சாப்பிட சொல்றேன். எவ்வளவு நேரத்துக்கு தான் மூணு டேப்லெட்டையும் நீங்க சாப்பிட முடியுங்க? மூணு டேப்லெட்டை பார்த்து சாப்பிட சொல்றாரு. எவ்ரி 30 மினிட்ஸ் சாப்பிட சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரத்துல என் டேப்லெட் சாப்பிட முடியுங்க? என்னங்க நீங்க சமாளிச்சு
1: தெரியலையா?
0: ஓகே வந்து பாத்தீங்கன்னா 1 hour பார்க்க முடியும். 0 நிமிஷத்துல ஓகேயா? அதுக்கடுத்து 30 நிமிஷத்துல இன்னொரு டேப்லெட், 1 hourல ஒரு டேப்லெட். ஓகேயா புரிஞ்சுச்சா? ஓகே அடுத்த கொஸ்டின் இல்ல ஈஸியாக கேட்கறேன். ஒரு டாக்டர் இருக்கு,
1: ஒரு டாக்டர்
0: மூணு பொண்ணுங்க
1: டாக்டர்.
0: சரி ஓகே நான் வேற கொஸ்டின்
1: கேட்கறேன். டாக்டர் ஒரு டாக்டர் மூணு பொண்ணுங்க
0: மூணு பொண்ணுங்க அவருக்கு.
1: ஓகே
0: ஓகேயா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதர், ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பிரதர். பிரதர் ஓகேயா? அந்த டாக்டருக்கு எத்தனை பசங்க? கன்ஃபார்மா சொல்ல முடியுமா?
1: நான்
0: பொண்ணு கேட்கல, பசங்க எத்தனை பேரா டாக்டருக்கு? கன்ஃபார்மா?
1: கன்ஃபார்ம்.
0: தப்பு, ஒரே பசங்க தான். மூணு பேருக்கும் ஒரு பையன் தான், ஒரு தம்பி. ஓகேயா? ஓகே அடுத்த டிசிஷன்
2: கேட்கறேன்.
0: சொல்ல அடுத்த கேம் சொல்ல போலாம். கடைசி டிசிஷன் இது. ஒரு கோழி,
1: ஒரு கோழி
0: ஒரு நாள்ல
1: ஒரு மாசம்
0: ஒரு முட்டை போடுது. 5 கோழி 5 நாளைக்கு எத்தனை முட்டை போடும்?
1: ஒரு கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடுது. 5 கோழி 5 முட்டை தான்.
0: ஒரு கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடுது. 5 கோழி 5 நாளைக்கு எத்தனை முட்டை போடும்? 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 25 ஆமா எப்படி சொல்லணும்னா சேலஞ்சு அலை வந்து அடிக்கிறதுக்குள்ள சொல்லணும்.
1: ஓகே
0: ஓகேயா
1: காலம்
0: காலம் வந்து பாத்தீங்கன்னா

அலையோடு விளையாடு நிகழ்ச்சி அப்படியே எவ்வளோ நேரம் அப்படியே எவ்வளோ ஃபன் கேம்ஸ் அவர் கூட கண்டக்ட் பண்ணாலும் கொஞ்சம் கூட அவர் வந்து டயர்டே ஆகலை. நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேயர்கள் எல்லாமே அந்த கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. புவனேஷ் மட்டும் இல்லை, நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.2 நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான சாங் வருது ஜில்லா திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புது
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
7: ஏய், இங்க தாதா கிங். கனாயிது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: நேரம் 6:38 நொடிகள் ஆயாச்சு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட். நம்மளோட ஆர்ஜே புவனேஷ் பாண்டி மேரினால் இப்ப என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
8: மீண்டும் அலையோடு விளையாடு நிறைய பகுதி வந்தாச்சு சொல்லலாம். இன்னைக்கு டைம் கொஞ்சம் கூட எப்படி போச்சுன்னே தெரியலப்பா அப்படின்ற அளவுக்கு சூப்பரா போச்சு. வந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா சூப்பரா ஆன்சர் பண்ணாங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாங்க. கடைசியா வந்த நேரத்துல ஒவ்வொரு விஷயமும் என்னப்பா இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். எனக்கு வந்து புதுசா இருந்துச்சு. கேம்ஸும் ஜாலியா வந்து விளையாண்டாங்க, கிளப்பரா விளையாண்டாங்க எல்லாருமே, ரொம்ப ஜாலியா போச்சு. இன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விலை 20 நான் உங்கள் லாஸ்டே புவனி. இது அதையோட விளையாடு 102.8.
2: எஸ் தேங்க்யூ புவனே. ஸோ இன்னைக்கு புவனே சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய நேர்கள் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நானும் இந்த ஷோவை இங்க உட்கார்ந்து அப்படியே என்னப்பா இது ஒரு கேம் தான் விளையாடுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். இல்ல இல்ல அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமா கொண்டு போயிட்டே இருந்தார். ஆனா எல்லா நேர்களும், அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணது கொஞ்சம் நேர்களா இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது ரொம்ப அதிகம் தான். அதே மாதிரி சூப்பரா விளையாடினாங்க, அதாவது ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. தெரியுதோ தெரியலையோ ஃபன் கேம்ஸ் அப்படின்னாலே ஒரு விளையாடும் போது தானே ஒரு ஜாலி இருக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட்டை வந்து இன்னைக்கு நம்ம இந்த அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ண, நானும் என்ஜாய் பண்ணேன், கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நம்மளோட எஃப்எம் ரெயின்போட நிகழ்ச்சி எல்லாமே வந்து ஒரு என்ஜாயபிளான நிகழ்ச்சி தானே. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு சாங் வருது வேதாளம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக

0: விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று மதியம் 12:05 இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த சாதனைக்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் குழுவினருடன் தொலைபேசியில் உரையாடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி சாதனையை பாராட்டினார். மேலும் விக்ரம் 1 குழுவினரை தன்னை சந்திக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள செய்தியில்,
1: இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர்களின் திறமை, உறுதிப்பாடு மற்றும் தொழில் முனைவோரின் மனப்பான்மையை இத்திட்டம் பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்தியாவின் விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் எவ்வாறு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றன என்பதை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: இந்தியாவின் முதல் தனியார் ஏவுகணையான விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த மைல்கல் சாதனை இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றது என கூறியுள்ளார். மேலும் இது உலக விண்வெளி சக்தியாக இந்தியாவின் எழுச்சியை வலுப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிடத்தக்க சாதனையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் தனியாரால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் விண்வெளித்துறையை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யுபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் பெருநகரங்களை தாண்டி 2ம் மற்றும் 3ம் கட்ட நகரங்களுக்கும் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டு தொழில் அதிபர்களும் இந்தியாவில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினருடன் இணைய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இளைய தலைமுறை இளைஞர்கள் தங்கள் தயக்கங்களை உடைத்து முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிரான்சில் நடைபெறும் அணுக்கரு ஆராய்ச்சி திட்டத்தில் இந்தியா பங்கேற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 20 மாநிலங்களில் புனரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். உலகின் மிகப்பெரிய ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டங்களில் ஒன்றான அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் சுமார் 1,570 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசம் ஆகியவற்றின் ரயில் சேவையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேலும் இந்தியாவின் மிகவும் போற்றப்படும் 2 ஆன்மீக கலாச்சார மையங்களான அமிர்தசரஸ், வாரணாசி இணைப்பு ரயிலையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இன்று காலை ஹரியானாவின் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 14,700 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இது குறித்த மேலும் சில தகவல்கள்.
1: அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மறுசீரமைக்கப்பட்ட சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். இந்த 9 ரயில் நிலையங்களையும் மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். சென்னை பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் பங்கேற்றார். சுமார் 14 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுள்ள இந்த நவீன மறுசீரமைப்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார்.

0: மேற்கு வங்க மாநிலத்திற்கு அருகிலுள்ள ஜுமாய்காச்சில் என்ற பகுதியில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் 18வது பட்டாலியன் எல்லை சாவடியை இன்று பார்வையிடுகிறார். தொடர்ந்து அவர் எல்லை பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் மரம் நடும் இயக்கத்திலும் பங்கேற்றார். நிகழ்ச்சியை தொடர்ந்து சிலிகுரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். மேலும் நாளை மேற்குவங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து நடைபெறும் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை புதுடெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தொடர் வருகிற ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இக்கூட்டத்தொடரில் சில அவசர திட்டங்களுக்கு மாற்றாக மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை அவர்களின் மறைவிடத்திற்குள் நுழைந்து இந்தியா தாக்கி அழிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற படைகளுக்கு முதலிடம் என்ற மாநாட்டில் பேசிய அவர், தீவிரவாதிகளை இந்தியா எவ்வாறு அழிப்பது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகம் கண்டதாக குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆகாஷ் தீர், ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மற்றும் பிரம்மோஸ் உள்ளிட்ட மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளுடன் பல அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு பாதுகாப்புத்துறைக்கு புத்துயிர் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் இணைந்து இன்று புதுடில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் ராம்நகர் டேராடூன் விரைவு ரயிலை காணொலி காட்சி வாயிலாக தொடக்கி வைத்தனர். இந்த ரயில் உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு இடையேயான ஒரு மேம்பட்ட ரயில் இணைப்பில் புதிய சகாப்தமாக கருதப்படுகிறது. இந்த ரயில் ஜிம்கார்பேட் தேசிய பூங்காவிற்கு செல்லும் பல சுற்றுலா பயணிகளையும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கில் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஓய்வூதியதாரர்களின் கவலைகள் மற்றும் விருப்பங்களை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். ஓய்வூதியம் தொடர்பான வழக்குகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும், இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் நீதிமன்றங்களை அணுக மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையே அதிவேக ரயில்களை இயக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், அதிவேக ரயில் திட்டத்திற்காக ஜப்பான் இந்தியாவிற்கு ரயில்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு இரவு வணக்கம். நேரம் பாத்தீங்கன்னா 6:21 ஆயிடுச்சு. எக்ஸாக்டா நீங்க கெஸ் பண்ண உங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஷோ மனமருதய நிகழ்ச்சியில் இருந்த சாய்ஸ். ஸோ உங்களோட பாடம் நீங்க கேட்கலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2752230. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஓபனிங் பேட்ஸ்மேன் யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்?
2: படம் வந்து குரு சிஷ்யன், பாடல் வந்து ஜிங்குடி ஜிங்குடி உனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு.
1: ஓகே, அந்த பாடல் வேணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.

0: சைபாலின் இன்டர்வியூ தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனமுருதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 6:26 பாடல் கேட்க வந்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாருங்கிறது. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேன். குமரி கோட்டங்க. பாடல் வந்து எங்கே அவள் அவளாய் தேடினேன் ஓடி வாங்க பாடல்.
0: தேடிட்டே இருங்க. ஓகே, உங்களோட இருப்ப பாடல கேட்க கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 2271760 மற்றும் 2275230.

0: தமிழ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 6:30 நிமிடத்துல பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர், வணக்கம்.
1: எனக்கு மொழி இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், காற்றின் மொழி அப்படின்னு, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில இந்த பாட்டின் வரிகளும் காட்சி அமைப்பும் கூட ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சாங் ஒலிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், உங்களோட விருப்பம் வரும். நன்றி.
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேர்கிட்ட பாடல் உங்களுக்காக.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும், பொது தமிழ் புத்தகம் இலவசம்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 6:37 நிகழ்ச்சி. பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: எப்படி
3: போச்சு உங்களுக்கு? நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனமருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:42 பாடல் கேட்கக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
3: பரவின் திருவண்ணாமலை.
2: ஓகே,
3: எனக்கு வந்து உதயகம், உதயகிதம் படத்துல இருந்து
2: மானேட்டேனே புன்மானே அப்படிலாம் போட்டு லெட்டர் எழுத போறீங்களா? ஓகே,
3: பாருங்க.
2: உங்களோட விருப்ப பாடல் வந்து கேட்கலாம். நன்றி.
3: தேங்க்யூ மா, தேங்க்யூ.

0: நேரம் 6:47 நிமிடத்துல மனமுருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அவருக்குரிய அழைப்பாளர் வணக்கம்.
1: எங்கள் தோழி பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: கலையரசு நல்லா பாளையம்.
0: ஓகே கலையரசு சார், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இளம் பெண்கள் தலையசைக்க, வெண்முகில்கள் குடைபிடிக்க, தூரலும் சாரலும் என நினைக்க, நீலவானத்தை கண்டு ரசிக்க வருவது மாப்பிள்ளை கவுண்டர். கேட்காத ஒரு பாடலை நமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
0: ஓகே சார், நன்றி.
2: நீலவானம் மேல ஒரு நாத்து நட ஆசைப்பட்டேன், என்னான்னு நான் சொல்லுவேன். தீ பிடிச்ச காட்டுக்குள்ள தின்றலு

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனமருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 6:52:44 பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம், சிவகுமார் மேடம்.
2: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்
3: மேடம்? இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உடன் பிறப்பு படத்துல இருந்து சாமி வருது சாமி வருது, இந்த பாடல் வந்து எங்க தங்கச்சி அம்மு அவங்களுக்கு பிறந்த நாள் சிறப்பு அன்பளிப்பு பாடல் மேடம்.
2: அன்பளிப்பு பாடலுக்கு வந்து நீங்க சாமி பாட்டெல்லாம் கேட்க கூடாது. ஓகே ஓகே சார், உங்களுடைய விருப்ப பாடல் எங்களுடைய விருப்பம். சிவகுமார் சார், என்ன பாடல் பத்தி கேட்கலாம்? நன்றி.
3: ஓகே, கேட்கலாம் மேடம், நன்றி.

0: வலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. இந்திய விண்வெளி வரலாற்றில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று மதியம் 12:05 இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த சாதனைக்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலர் திரு சிபி ஜார்ஜ், மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாடுகளின் குடியரசுத் தலைவர்களின் அழைப்புகளின் பேரில் செல்வதாக குறிப்பிட்டார். அவரது இந்த சுற்றுப்பயணம் வரும் 25

ஐந்தாம் தேதி வரை தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தொழில் தொடங்க வருமாறு எஸ்டோனியா நாட்டின் தொழில் அதிபர்களை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். வட ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கஸ் சாக்னாவை சந்தித்து பேசினார். அவரது சந்திப்பின் போது வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் மாற்றம், இணைய பாதுகாப்பு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பயங்கரவாதிகளை அவர்களின் மறைவிடத்திற்குள் நுழைந்து இந்தியா தாக்கி அழிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற படைகளுக்கு முதலிடம் என்ற மாநாட்டில் பேசிய அவர், தீவிரவாதிகளை இந்தியா எவ்வாறு அழித்தது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகம் கண்டதாக குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மனமிருமதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வந்து உங்களோட இருப்ப பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: தேனிசைக்கு ஒரு தேவை என்றால் தேன்மொழி கேங்கல் தீபா, திருவண்ணாமலை. தட்சிணாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: தட்சிணாமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: காக்கி சட்டை பாடல், கண்மணியை பேசின ஒரு அருமையான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். மௌனம் என்பது மகிழ்ச்சி தருமா, இதனால் மற்றவர்கள் மனதில் மலர்ச்சி வருமா? மௌனம் என்பது ஒரு திறக்க முடியாத பூட்டு, ஒலிகளற்ற பாட்டு, உருவமற்ற அணை, கொடுக்காமல் பாயும் கடை. மௌனத்தை உடைக்காமல் மரம் புரியாது, அதை தெரியாது. மறைக்காதே உங்களை பூவாக விழுந்த அன்பின் அழகு மனம் பேசு, கண்மணியே பேசு.
1: பேசு. ஓகே, சூப்பர், நன்றி.
2: நன்றி மேடம்.
1: ஓகே, நேர் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஸோ உங்களோட இருப்ப பாடலும் நீங்க கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271-2275-230.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மனமுருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 7:09 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சுனம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: திருக்கொழுந்தூர் ராஜா.
0: ஓகே ராஜா சார், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: உன் கண்ணில் நீர் வடிந்தால்.
0: கண்ணில் என்ன கார்காலம். இன்னும் ஒரு டைமிங்
1: இல்ல, லைட்டா மேக வருது மேடம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: இந்த மிசல் நோடைகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக

0: குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
1: விருதுநகர் மிளகாய் பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
0: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர், மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித் ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மக்கள் மருத்துவ திட்டங்கள்

0: களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் 1 உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில் கேட்கலாம் கண்ணுப்பட போகுதையா திரைப்பட பாடல்.

0: வேர்ல்ட் கப் 2026 அப்டேட். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM Rainbow 102.8 மற்றும் 1200

0: 5 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனமிருந்த நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா வந்து என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்ற வரிசையில வந்து இந்த நேயர் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: வெற்றிவேல் சச்சிவேல் படத்துல இருந்து தங்க பதக்கத்தின் மேலே மேம். சித்ரா மாவாயிஸ்ல மேம்.
1: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.
2: நன்றி மேம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 7:38 நிமிடத்த பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரம் பேசுறேன்.
3: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: என்ன வழியன்ற திரைப்படத்துல இருந்து சின்ன சின்ன ஓகே
3: கொடுத்துடலாம். நன்றி
4: நன்றி மேம்.

0: ஹைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 7:43 விடத்தில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
3: அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் மூர்த்தி பேசுறேம்மா.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: சுந்தரகாந்த படத்துல இருந்து பூங்குருவி பாடு, அந்த பாட்டு வேணுமா?
0: ஓகே, கொடுத்துலாம் சார். நன்றி.
3: நன்றிமா வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: மனமுருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 7:48 நிமிடத்த பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம். நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க என்ன பாடல்?
4: அழகர் சாமி படம்,
3: பச்சை மாரிக்குழந்தை. ஓகே, போட்டலாம். நன்றி.
4: நன்றிமா, நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனமுருந்த நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. சோ நிகழ்ச்சியோட க்ளோசிங் பேட்ஸ்மேன் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
3: இனிய இரவு. வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: நீங்க தான் வந்து கடையை க்ளோஸ் பண்றீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்
3: மேம்? படம் வந்து அருள் ஒட்டியான செஞ்சுதார வரியா அந்த சார்.
2: ஒட்டியான போதுமா?
3: போதும் மேம்,
2: போதுமா? சரி, ஓகே, நன்றி நன்றி. சோ நிறைவாக உங்களுக்காக அருள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நாளை புதுடில்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தொடர் வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக மேற்கு வங்க மாநிலத்திற்கு சென்றுள்ளார். சிலிகுரியில் உள்ள எல்லை பாதுகாப்பு முகாமிற்கு சென்று பார்வையிட்டு அங்குள்ள வீரர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளை நட்டார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யூபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கில் உரையாற்றினார். 72வது தேசிய திரைப்பட விருதுகள்

0: என்று அறிவிக்கப்பட்டன. சிறந்த திரைப்பட விமர்சகர் விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த எழுத்தாளருக்கான விருது திரு பிரதீப் குமார் ஷெட்டிக்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த குறும்படமாக மராத்தி மொழியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஹமா சஃபர் என்ற படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைப்படமல்லாத படமாக சுமீரா ராய் இயக்கிய பங்கார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது திரு ஆனந்த் எல் ராய்க்கு வழங்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 8:02 நிமிடம் 10 நொடிகள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, சைமோனின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு?
3: ஏன்டா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: தாத்தா
3: சொல்றாங்கன்னு
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
7: ஏய், இங்க தாத்தா கிங். FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

காற்றலில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனியதொரு இரவு வணக்கம். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் பயங்கரமான பிளேலிஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம கேட்குற பாடல் வந்து எந்த மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஏன் ஆண்கள் தான் நீங்களாம் மரத்தை சுற்றி சுற்றி லவ் டூயட் பாடுவீங்களாப்பா, லேடிஸும் பாடுவாங்க அப்படின்ற வகையில் வருது. டார்லிங் திரைப்படத்திற்காக ஹர்னியோட வாய்ஸில்

டென்ஸ் இதே வானம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் 9:21 54 எக்ஸாக்டா 23 ஆக போற நேரத்தில் உங்களுக்காக வரக்கூடிய பாடல் கொஞ்சம் ட்ராக் மாதிரி கிளாசிக்கல் ஒரு பாடல் கேட்கலாமா? வாங்க 20 திரைப்படத்துல இருந்து

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 9:28 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஸோ நம்ம அந்த கிளாசிக்கல் இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு சாங் நண்பேன்டா திரைப்படத்தை உங்களுக்காக கேட்டேன். ஜெயம் பண்ணுங்க. இதை ஃபம் ரெயின்போ பொதுவாய் 102.8.

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். டென்ஸ் இந்த தேவாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸாக்டா ஸோ சேம் அதே ரூட்லயே நம்ம போக போறோம். பட் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராவோட வாய்ஸ்ல கேட்க போறோம். பாஷா திரைப்படத்துல இருந்து

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன்சின் தேவாலயம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ சுத்ரா மற்றும் ஏ ரஹ்மானோட வாய்ஸ்ல கேட்க போற பாடல் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவோஷனல் பட் ஒரு மிக்ஸ்டு ஒரு சாங் கேட்டீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு மலர்கள் நான் கேட்குறேன் பட் டூ இட் ஃபேஷனில். ஸோ உங்களுக்காக வரக்கூடிய திரைப்படம் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக.

0: உங்களையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is Srivagavasini.
2: Hi, Nada Shetty Bharat. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
4: ரெயின்போ கிட்ஸ்.
0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: தோலே,
6: தேன்சிந்தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒளிக்கு வரக்கூடிய பாடல் ஒரு ஹிட்டான சாங், ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திற்காக கேட்டேன். ஷேர் பண்ணுங்க. 102.8

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட பிளேலிஸ்டில் அடுத்ததாக வந்து மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துலேருந்து உன்னிமேனன் மற்றும் சொன்னலதாவோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் நம்ம கேட்க போகிறோம். அங்கே இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

தேங்க்ஸ் இந்த டே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நேரம் 10:08 ஆயாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வந்து உன்னி மேனன் அண்ட் ஸ்வர்ணலதா வாய்ஸில் ஒரு காம்போவில் ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா. ஸோ சேம் ஃபீலிங் ஹரிஹரன் அண்ட் சித்ராவோட வாய்ஸில் கேட்கலாம் வாங்க. உயிரோடு உயிராக திரைப்படுத்திருக்காங்க.

தேன் சிந்து தேவானம். நேரம் பார்த்தீங்கன்னா 10:18 51 மணி துளிகளில் உங்களுக்காக வரக்கூடிய பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க காதல் மன்னன் திரைப்படத்திற்காக.

வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 10:24. ஸோ இந்த பாடல் கேட்கும்போது ஐயோ இந்த வண்டு வந்து நம்மளை கடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல் சாங், சச் எ பியூட்டிஃபுல் சாங். ஸோ அதுக்கு நிகராக ஒரு பாடல் உங்களுக்காக வந்து கேட்கலாம். அங்கே நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிற்பகல் 3 மணிக்கு
2: ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: ரெயின்போ கிட்ஸ்

சயின்ஸ் நிறைவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு ஹிட் சாங் ஜீன்ஸ் திரைப்படத்திலேருந்து வருது கேட்கலாம் வாங்க. உன்னி கிருஷ்ணன் மற்றும் பல்லவியோட வாய்ஸில் நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நேரம் 10:35 ஆயிரத்து நிமிடம் ஆயிட்டுருக்கு.

சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 10:42 28 மணித்துளிகளில் ஒரு மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், எல்லாருடைய மனசிலுமே இப்போவும் அது வந்து எவர் கிரீன் சாங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாங்களுக்காக வரக்கூடிய பாடல் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியோட வாய்ஸில் கேட்க போகிறோம் அவதாரம் திரைப்படத்திற்காக.

வசந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:48 நிமிடம், 8 மணித்துளிகள் ஆயிட்டுருக்கு நம்ம நிகழ்ச்சியில. ஸோ ஃபர்ஸ்ட் அவதாரம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோமா, ஸோ அதை டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு சாங் உங்களுக்காக கூடல் நகரம் திரைப்படத்துல இருந்து வருது. ஸோ கேட்டேன், ஷேர் பண்ணுங்க ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமோட வாய்ஸ்ல.

நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த

0: அந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியோட ஃபைனல் ட்விட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைவான பாடல் வந்தாச்சு. சில நேரம் 10:55 நிமிடத்தில் உங்களுக்காக வரக்கூடிய பாடல் உழவன் திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் செய்திமலர். செய்திமலரில் புதுச்சேரியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா மற்றும் ஜிப்மரில் நடைபெற்ற நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:25 நலமாய் வாழ, மூளைக்கும் அயோடினுக்குமான தொடர்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் காக்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை ஸ்னேகிதியே மங்களின் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00

ரெயின்போ கிட்ஸ், மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜெனா. மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் வரும்பதே தொலைபேசி வழி நேர்வரப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சசே கேட்கலாம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்திரே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இவை யாவும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் நேர்களே. இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சசையை கேட்கலாம். காலை 7, 8, 9, 10 மணிக்கு ஒரு முறையும், 10:58, 12:01 இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஞ்சல்

0: orbit after completing its final burn and injecting payloads into a 450 kilometers orbit. The liftoff took place at 12.05 p.m. from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh. The Indian Olympic Association today announced that Olympic medalists Meerabai Chanu and Lovlina Borgohain will serve as India's flag and baton bearers at the opening ceremony of the Commonwealth Games in Glasgow. In badminton, Indian shuttler and two-time Olympic medalist PV Sidhu has reached the women's singles final of the Japan Open in Tokyo today. She entered the final after her opponent and world number 4, Chen Yufei of China, retired during the second game of the match. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவுபெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நேரம் 11:10. வணக்கம். ஜெய்ஹிந்த்.